ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சகாண்டு 1948, ஆஷாட மாதம் 22 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆணி திங்கள் 29 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 13 தேதி திங்கட்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் இப்பொழுது 5:56. மங்கள இசை இன்று இடம்பெறும் ராகம் கல்யாணி.

குறளும் பொருளும் மீண்டும். அதிகாரம் 1, கடவுள் வாழ்த்து, குறள் எண் 10. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். இறைவன் திருவடியை சேர்ந்தவர் பிறவிக்கடலை நீந்திக் கடப்பர், ஏனையோர் நீந்திக் கடக்க மாட்டார் என்பதாகும் இந்த குறளுக்கான பொருள். குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி FM 101.8. நிகழ்ச்சி நிரல். இன்றைய ஒலிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள்: காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இன்று காலை 6:55 நீலகிரியில் உள்ள உள்நாட்டு மருத்துவ தாவரங்கள் குறித்து வி லாமுவேல் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 7 மணிக்கு காலை கதிர், இதில் நலமுடன் வாட. விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படும் காயங்களை தவிர்க்கும் முறைகள் குறித்து இயன்முறை மருத்துவர் பத்மா மரீனா அவர்கள் வழங்கும் தகவல்கள் தொடர்ந்து திரைக்காணும். நிறைவாக சட்டம் அறிவோம். இந்திய தண்டனை சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் NB குணசேகரன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீல்கிரீஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 3ஆம் பருவம். நிறைவாக நுட்பம் கற்போம். மின்னஞ்சல் பாதுகாப்பு முறைகள் குறித்து மென்பொருள் பொறியியலாளர் மில்டன் சாம் மோசஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 திரைகானம். 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள். உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்களை கேட்டு மகிழலாம். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 பயணிகள் விருப்பம், நேயர்களின் கருத்து பகிர்வு. 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து நீங்கள் கேட்டவை, நேயர் விருப்பம். இன்றைய நிகழ்ச்சியின் பேசும் பொருள் உங்கள் கனவு இல்லம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. ஒன்று:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 1:55 திரைகானம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் காட்டுநாயக்கர் பாடல்கள் இன்று இடம்பெறும். 2:30 பூவையர் உலகம், கைப்பின்னல் மற்றும் பல கைத்தொழில் செய்யும் விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 3:02 ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரையிசை. நேயர்கள் பங்குபெறும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும் சொல் ரோஜா. மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள். 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன் மாலை பொழுது வாடா மலர், நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு திரைகாலம். 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும்.
முள்ளங்கி சாகுபடி குறித்து விவசாயி ரபீக் அவர்களுடன் நேர்முகம். கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியமாக இடம்பெறும். 8 மணிக்கு செய்தியறிக்கை.

0: நேரம் காலை 6:10 எட்டு நொடி.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் ஒழுக்கம் உயர்வு தரும் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள்.
2: இன்றைய சமூகம் கல்வி, பொருளாதாரம், அறிவியல், பொருளாட்சி ஆகியவற்றில் முந்தைய கால சமுதாயங்கள் எல்லாவற்றையும் விட சிறந்து விளங்குகின்றது. ஆனால் ஒழுக்கம் என்பது குறைந்து வருவதாக தோன்றுகிறது. காரணம், அறிவியல் தெளிவு ஒழுக்கத்தை போற்றும் முடிவுகளுக்கு முதன்மை தரவில்லை. அறிவியல் கண்டுபிடிப்புகள் கடவுள் இருப்பை மேலும் கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளன. நன்மை தீமை என்பதும் பின்பற்றும் சமுதாயம் பற்றியது. குற்றவியல் கல்வி குற்றம் கடைபிடிக்கப்படும் சமுதாயத்தை பொறுத்து மாறுபடுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. உலகளாவிய உகம்தோறுமான நிலையான குற்றப்பட்டியல் மாறக்கூடியது என்கிறது. இந்த பின்புலத்திலேயே ஒழுக்க கல்வி கருத்துக்கள் இப்போது முதன்மைப்படுத்தப்படவில்லை. கலை உலகிலும் இது சரியான முறையில் காட்டப்படவில்லை. பொதுவாக நல்ல பாதையை விட அல்லாத பாதை பயணம் செய்வதை சாதனை என காட்டும் மனப்போக்கு வளர்ந்து வருகிறது. வழக்கமான செயல்களை விட வழக்கத்துக்கு மாறான செயல்களை விளம்பரப்படுத்துவதும் அதுவும் காட்சிப்படுத்துவதும் காலத்தின் போக்காகிவிட்டது. கல்வி திட்டத்தில் ஒழுக்கத்திற்கென்று தனி வகுப்புகளில் கருத்துரைகள் நாள்தோறும் வழங்கப்பட்டன அன்றைக்கு. இன்றைக்கு அவை இல்லை. பண்டைய சமூகத்தில் ஒழுக்கத்தால் உயர்ந்தோரை பற்றிய கதைகளும் கருத்துக்களும் நீதி போதனைகளும் இடம்பெற்றன. இப்போதைக்கு கருத்து வேறுபாடு தரும் பல செய்திகள் அவற்றில் இடம்பெற்றிருந்தாலும் கூட புராண நிகழ்வுகள் அரிச்சந்திரன், ஏகலைவன், கர்ணன் என பல கதை மாந்தர்கள் முன் உதாரணமாக காட்டப்பட்டனர். தமிழ் இலக்கியத்தில் பாரி, ஔவையார், கபிலர், பிசிராந்தையார், கோப்பெருஞ்சோழன், குமணன், சிபி சக்கரவர்த்தி, ஆதிமந்தி, வெள்ளிவீதியார், கண்ணகி என பலரும் சுட்டப்படுகின்றனர். பாரி கொடை ஒழுக்கத்தில் தலை சிறந்து நின்றதை இன்றளவும் புறநானூறு கூறிக்கொண்டிருக்கிறது. அதனாலேயே கபிலர் எனும் பெரும் புலவர் அவன் இறந்த பிறகும் அவன் பணியை கடனை இறுதி காலத்தில் நிறைவேற்றியதை இலக்கியம் சுட்டுகிறது. கோவலன் மாற்று நடவடிக்கையில் ஈடுபட்ட போதும் தன் வாழ்க்கை பயணத்தில் கொண்டானை காத்தலில் குறை வைக்காதவளான கண்ணகியை இளங்கோவடிகள் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும் என பாடியுள்ளார். என்றைக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை உலகுக்கு வழங்கிய திருக்குறள் உலக மக்களாலும் பிற நாட்டு பிற இனத்தாலும் போற்றப்படும் நூலாகும். அதில் திருவள்ளுவர் ஒழுக்கமுடைமை என்பதனை வலியுறுத்தி தனி அதிகாரமே படைத்துள்ளார். அதில் இடம்பெற்றுள்ள 10 குறள்களுமே சிறப்பானவை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், வாழ்க்கையில் ஒழுக்கமே சிறந்தது, உயிரை விட மேலானது என்பது வள்ளுவர் கருத்து. மனிதனை விலங்கு நிலையிலிருந்து மேலானவனாக நிலை நிறுத்தியதில் அறிவை காட்டிலும் ஒழுக்கத்திற்கு முதலிடம் உண்டு. பேரறிவு பெற்ற அறிஞராயினும் ஒழுக்கம் இல்லாதவரை உலகம் போற்றாது. தவம் இயற்றி உயர்ந்த ஆற்றலை பெற்ற பல முனிவர்கள் ஒழுக்கம் பிறந்தபோது தவ ஆற்றலை இழந்ததாக புராணங்கள் சுட்டுகின்றன. உலக வரலாறுகளிலும் ஒழுக்கம் பிறந்தோர் உயர் இடத்திலிருந்து கடைக்கோடிக்கு சென்றதை பல வரலாற்று நிகழ்வுகள் சுட்டி காட்டுகின்றன. இந்திரன் பலமுறை பதவி இழந்ததை புராணங்கள் காட்டுகின்றன. ஒரு குறிப்பிட்ட நடத்தையில் பிறழாமல் நடந்து வாழ்ந்து காட்டும் வாழ்க்கை முறையே ஒழுக்கமாகும். மகாத்மா காந்தியடிகள் கொல்லாமை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தால் வெள்ளையரை வென்ற செயல் ஒழுக்க நடவடிக்கைக்கு ஓர் உதாரணமாகும். வள்ளுவர் கூறியது போல் காந்தியடிகளின் இயக்க செயல்பாடு ஒழுக்க செயலாகி அவருக்கு மாந்தரில் சிறந்தவரான உயர்வை அளித்தமை எண்ணி பார்க்கத்தக்கது.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் ஒழுக்கம் உயர்வு தரும் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:15.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: அருளிசை பக்தி பாடல்கள்

0: அருளிசை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். முதலில் நீலகிரி மாவட்டத்திற்கான நாளை மறுநாள் காலை வரையிலான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மழை பெய்ய வாய்ப்பில்லை என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 16 டிகிரி செல்சியஸ் முதல் 18 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 11 டிகிரி செல்சியஸ் முதல் 13 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-16 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்திற்கான நாளை மறுநாள் காலை வரையிலான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். இனி வேளாண் பரிந்துரைகள். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக தலைவர் அனுப்பியிருக்கும் பரிந்துரைகள் இவை. விதைகளை நடவு செய்யும் முன்பாக விதை நேர்த்தி செய்வதன் மூலமாக விதை மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். இதற்கு ட்ரைகோடர்மா அசோஸ்ஃபைர் இல்லம் 4 கிராம் 1 கிலோ விதை அல்லது ஃபாசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் 1 கிலோ விதை என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து நடவு செய்ய வேண்டும். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கும் முன்பாக மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மை. விதைத்த 45-50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோராண்ட் ரானிப் லிஃப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். பூண்டு பயிரில் ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை. பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45, 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். குறுமிளகு பயிரில் வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடர்மா அசோஸ்ஃபைர் இல்லம் அல்லது ஃபாசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம் என பரிந்துரைக்கப்படுகிறது. வாழைப்பயிரில் 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை மழைக்காலங்களில் தவிர்க்கவும். அழுகு மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் அவசியம். விவசாயிகளுக்கான வேளாண் பரிந்துரைகள் கேட்டீர்கள்.

0: நேர்களே, இன்று இரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்
1: கேரட்டே போட்டிருக்குள்ள நமக்கு இந்த கேரட் உருண்டை அந்த மாதிரி எல்லாம் வரக்குள்ள உருளைக்கிழங்கு போடுறாங்க. ஒரு டைம் உருளைக்கிழங்குல விலை அந்த விதை விலையெல்லாம் அதிகமாக கட்டுப்படி ஆகாதனால அதுக்கு மாற்றா வந்து பீட்ரூட் போடலாம். பீட்ரூட் போட்டு எடுத்து கேரட் போட்டாக்கா அந்த கேரட்டு செட் ஆகும். சுழற்சிக்கு அது சரியா இருக்குது பீட்ரூட். அதனால இப்ப அதிகமா உருளைக்கிழங்கு விட பீட்ரூட் பயிர் ஜாஸ்தி ஆயிட்டு வருது. அதனாலதான்
0: முள்ளங்கி சாகுபடி குறித்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் உதகை பகுதியை சேர்ந்த விவசாயி ரஃபீக் அவர்கள். கேட்க தவறாதீர்.
2: தொடர்வது 6:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. விண்வெளி வீரர்களை சுமந்து செல்லும் ககன்யான் விண்கலம் கடலில் வந்து இறங்கிய பிறகு அது நேராக மேல்நோக்கிய நிலையில் இருப்பதை உறுதி செய்வதே முதல் சோதனையாகும். விண்வெளி வீரர்களின் பாதுகாப்பிற்கு இது மிக முக்கியமான தேவைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இரண்டாவது சோதனை விண்கலத்திற்கு தேவையான உந்து சக்தியை வழங்கும் முக்கிய பகுதியும் மற்றொரு பகுதியும் பூமிக்குள் நுழைவதற்கு சற்று முன்பு துண்டிக்கப்பட்டு தனித்தனியாக பிரிவதை உறுதி செய்யும் சோதனையும் நடத்தப்பட்டது. இந்த சோதனையும் துல்லியமாக நடைபெற்றதாக இஸ்ரோ கூறியுள்ளது. மூன்றாவது சோதனை விண்கலத்தின் உச்சிப்பகுதியில் பாராசூட்டுகள் உள்ள பகுதியின் கட்டமைப்பு திறனை உறுதி செய்வதற்காக நடத்தப்பட்டது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் மத்திய வேளாண் அமைச்சகம் நேற்று ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் மரக்கன்று நடும் ஆர்வலர்களிடையே அவர் உரையாற்றினார். ஒவ்வொரு குடும்பத்திலும் பிறந்த நாள், திருமண நாள், குழந்தை பிறப்பு மற்றும் பெற்றோரின் நினைவு நாட்களில் ஒரு மரக்கன்று நட்டு அவற்றை பராமரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் மரக்கன்று நடும் வழக்கம் மெல்ல மெல்ல ஒரு மாபெரும் இயக்கமாக மாறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஊராட்சிகள், நகர்ப்புற உள்ளாட்சிகளில் மரம் நடுவதற்கான நிலையான இடங்களை அடையாளம் காணுமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். அதிகரித்து வரும் வெப்பத்தை சமாளிக்கவும் சுற்றுச்சூழலை தொடர்ந்து பராமரிக்கவும் பசுமையான சூழல் அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மேரா யுவ பாரத் வலைதளம் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்காக போதைப்பொருள் இல்லாத இளைஞர்கள் என்ற பிரச்சாரத்தின் அடுத்த கட்டத்தை தொடங்கியுள்ளது. நடனம், இசை, ரீல், குறும்படம், தெருக்கூத்து மற்றும் கவிதை வாசிப்பு ஆகிய 5 ஆக்கப்பூர்வமான பிரிவுகளில் 3 நிலைகளில் போட்டிகள் நடைபெறவுள்ளன. மாவட்ட, மாநில அளவில் நடந்து இறுதியில் தேசிய அளவில் முடிவடையும் வகையில் இப்போட்டிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதற்கான பதிவுகள் மை பாரத் இணையதளத்தில் இன்று முதல் தொடங்குகின்றன. மாவட்ட அளவிலான போட்டிகள் வரும் 24 தேதி முதல் 27 தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே வானொலியில் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் 26 தேதி ஒலிபரப்பாக உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பொதுமக்கள் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம். அல்லது நமோ செயலி அல்லது மை ஜிஓவி இணையதளம் மூலமாகவும் கருத்துக்களை இம்மாதம் 24 தேதி வரை பதிவிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
3: மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். பழனியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதற்கட்டமாக பள்ளிகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகே இருந்த 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதாக கூறினார். கடைகள் மூடப்படுவதால் அரசுக்கு ஏற்படும் நிதி இழப்பை ஈடுகட்ட மாற்று வழிகளை அரசு ஆராய்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் கோவில் நிலங்கள் தனியாருக்கு தரப்படவில்லை என்றும் காலம்காலமாக அந்த இடத்தில் வசிப்பவர்களுக்குத்தான் அரசு வழங்க உள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தாவேக அரசு திமுக கூட்டணி கட்சிகளின் உதவியுடன் ஆட்சி நடத்தி வருவதாக கூறினார். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துவிட்டு அதை எப்படி செயல்படுத்துவதென்று தெரியாமல் அரசு தடுமாறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. வியட்நாமின் பூ குவோக் தீவு அருகே சுற்றுலாப் படகு விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேர் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் ஹோசிமின் நகருக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. சட்டப்பூர்வ நடைமுறைகளை முடித்த பிறகு அந்த உடல்கள் விரைவில் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இதற்கான பணியில் தூதரக அதிகாரிகளும் வியட்நாமிய அதிகாரிகளும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். மீட்கப்பட்ட 17 இந்திய சுற்றுலாப் பயணிகளில் 16 பேர் தாயகம் திரும்பிக் கொண்டிருப்பதாகவும் ஒருவர் மட்டும் கவலைக்கிடமான நிலையில் பூ குவோக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தூதரகம் கூறியுள்ளது. 4 பணியாளர்கள் உட்பட 36 பேருடன் சென்ற அந்த அதிவேக படகு ரட் நகோய் தீவு அருகே திடீரென எழுந்த அலையில் சிக்கி கவிழ்ந்ததில் இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்தது. இதில் 21 பேர் உயிர் பிழைத்த நிலையில் 2 பெண்கள் உட்பட 15 இந்திய சுற்றுலாப் பயணிகள் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையில் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த வியட்நாம் பிரதமர் திரு லே மின் ஹங் உத்தரவிட்டுள்ளார். விபத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் தூதரக ரீதியிலான சாத்தியக்கூறுகளை முழுமையாக பயன்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விரும்புவதாக இஸ்ரேல் அதிபர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். ஒரே நாளில் 361 மரக்கன்றுகளை நட்டு அகமதாபாத் நகராட்சி கின்னஸ் சாதனை படைத்துள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் தண்டேவாடா மாவட்டத்தில் நக்சல் தடுப்பு நடவடிக்கையின்போது பாதுகாப்பு படையினர் 5 துப்பாக்கிகளையும் 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தையும் பறிமுதல் செய்தனர். கோவை ஆவாரம்பாளையத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கட்டிடங்கள் நேற்று இடித்து அகற்றப்பட்டன. தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பராமரிப்பு பணி காரணமாக தாம்பரத்திலிருந்து இன்று காலை விழுப்புரத்திற்கு இயக்கப்படும் 12 பெட்டிகள் கொண்ட பயணிகள் ரயில் இன்று 8 பெட்டிகளுடன் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோவிலில் தங்கத் தேரோட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை வைத்திருந்ததாக 2 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 144 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை வியாசர்பாடி சர்மா நகரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்தி. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மூன்றாம் நாளான நேற்று இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியுள்ள இங்கிலாந்து நேற்று ஆட்டநேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்திருந்தது. அந்த அணி வெற்றி பெற இன்னும் 327 ரன் தேவைப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு பாதிப்பு

0: ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது நீலகிரியில் உள்ள உள்நாட்டு மருத்துவ தாவரங்கள் இது குறித்த தகவல்களை வழங்குகிறார் முனைவர் வி. லாம்யூல் அவர்கள்.
2: உள்நாட்டிலேயே இருக்கிற எண்டமிக் பிளான்ட பத்தி நாம் வந்து பார்க்க போறோம். இது நீலகிரியிலேயே இருக்கிறது, அதாவது இந்த நீலகிரி பயோஸ்பெரிசல்ல இருக்கிறது, வெளியே இருந்து வரல. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா நாம யூஸ் பண்ற இந்த நாகப்பழம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, உள்நாட்டிலேயே இருக்கிற பிளான்ட் தான் அந்த விக்கி பழம். அந்த பழம்லாம் வந்து நம்ம சின்ன வயசுல வாங்கியிருப்போம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உள்நாட்டிலேயே கிடையாது, அதாவது எண்டமிக் பிளான்ஸ் அப்படின்னு நம்ம அருகம்புல் மெக்சிகன் புல் வந்து நம்ம பார்த்திருப்போம். இந்த அருகம்புல் அப்படின்னு சொல்றது நிறைய பேருக்கு அது தெரியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அந்த அருகம்புல் அப்படின்னு சொல்றது பிளட் சர்க்குலேஷனுக்கு, அதாவது ரத்த ஓட்டத்துக்கு வந்து அது வந்து இந்த அருகம்புல் வந்து ஓல்ட் பிளான்டே அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து யூஸ் பண்றத வந்து நம்மளால வந்து என்ன பார்க்க முடியும். இந்த அருகம்புல் வந்து இங்க இருக்கிற பிளான்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ரோடோடென்ட்ரான் ஆர்போட்டியம், அதாவது நீலகிரிக்கம், அதுலயே பேர் இருக்கு இல்லைங்களா. ஆக்டினோபினே மலபாரிக்கா, அடுத்து வந்து கார்சினா மோரெல்லே, அடுத்தது வந்து கார்சினியா கும்மி, லிட்சியா போர்டிலோனி, அடுத்தது வந்து மிச்சிலியா நீலகிரிக்கா, அடுத்தது மெஹோனியா லெசன்டேலியா. ஸோ இது வந்து ஒரு எண்டமிக் பிளான்ட். இந்த மெஹோனியா லெசன்டேலியா பொறுத்த வரைக்கும் இது வந்து தோடா யூஸ் பண்ற ஒரு பிளான்ட், ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பிளான்டா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க வந்து இன்னமும் கூட அவங்க யூஸ் பண்றாங்க. கூட கேட்டாங்க இந்த பிளான்ட் எல்லாம் இன்னும் கூடிய சீக்கிரத்துல அதெல்லாம் இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வந்து வேதனையை கூட பட்டாங்க. அடுத்ததாக சின்னமோனம் சல்பேரேட்டம், ஆண்ட்ரோகிராபிஸ் லோபியோடியஸ், லெப்டோகாந்தஸ் ஆம்பலிஸ், அப்புறம் இந்த மெக்கன்சியா ஹோமோட்ரோபா, நீலகிரி ஆந்தஸ் பாப்பிலோசஸ், அடுத்தது வந்து நீலகிரி ஆந்தஸ் வைட்டானியஸ், அடுத்தது வந்து இம்பாட்டியஸ் லேவெஞ்சல், அப்புறம் வந்து யூஃபர்பியா ரொட்டினா. யூஃபர்பியா ரொட்டினா கூட எண்டமிக் பிளான்டா இருக்கு. இது வந்து நம்ம லேம்ஸ் ரேக்ல வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த மாதிரி அநேக எண்டமிக் பிளான்ட், அதாவது நீலகிரியிலே இருக்கிற நீலகிரியிலே வளரக்கூடிய அது வெளியிருந்து வராத அநேக மெடிசனல் பிளான்ட் வந்து யூஸ் பண்றதை வந்து நாம வந்து பார்க்க முடியும். அடுத்ததாக நமக்கு அறிஞ்ச பிளான்ட் சைனோடன் டாக்டைலான் அருகம்புல், இதை கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்றாங்க. இது வந்து இன்டர்னலா எடுக்கிறாங்க, இது ஓல்ட் பிளான்ட்டுமே எடுக்கிறாங்க. இது கருப்புல் அப்படின்றாங்க அவங்களோட இதுல. ஸோ இந்த பிளான்ட் கூட பாத்தீங்கன்னா இந்த பிளட் சர்க்குலேஷனுக்கு வந்து யூஸ் ஆகிற அதிகமா வந்து அவங்க யூஸ் பண்றதை வந்து நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, தோடா கூட வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ரூபஸ் மொலுக்கானஸ், ரூபஸ் ஹெலிபிட்டிகஸ், இதை கூட அவங்க என்ன பண்றாங்க, இவங்களும் கூட அந்த டயரியாக்கு வந்து அவங்க வந்து யூஸ் பண்றதை வந்து நாம வந்து பார்க்க முடியுது. அதை வந்து நானே போய் அங்க நேரடியாக அந்த செட்டில்மெண்ட் ஏரியால கூட இதை விசிட் பண்ணும் போது அவங்க அநேக பிளான்ட்டை குறித்து சொன்னாங்க. ஸோ இன்னும் கூட அவங்க ஒரு சில காரியங்களை இன்னும் ட்ரெடிஷ்னலாக அவங்க என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். பொறுத்த வரைக்கும் நாம என்ன பண்றோம்னா இங்கிலீஷ் மெடிசனுக்கு தான் நாம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். பட் இருந்தாலும் கூட அவங்க இன்னமும் கூட அந்த பழங்குடியின மக்கள் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல வந்து இந்த பிளான்ஸை வந்து கண்டினியூவா வந்து அவங்க யூஸ் பண்றதை வந்து நான் வந்து நேரடியாக கூட அங்கே போய் நான் வந்து பார்த்துருக்கேன், அந்த ஃபீல்டில் போய் பார்த்துருக்கிறேன் அப்படின்றத என்னால் உறுதியாக என்னால் சொல்ல முடியும்.
1: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை நீலகிரியில் உள்ள உள்நாட்டு மருத்துவ தாவரங்கள் இது குறித்த தகவல்களை வழங்கினார் முனைவர் வி. லாம்யூல் அவர்கள்.
3: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கையின் நடவடிக்கைகள்.
4: காற்று மழையின் போது மரம் அடர்ந்த சாலைகளில் பயணம் செய்வதை தவிர்க்கவும்.
3: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மின் கம்பங்களை கையால் தொடக்கூடாது.
4: வெளியே செல்லும் போது

0: நேரம் 7 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
3: விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படும் காயங்களை தவிர்க்கும் முறைகள் குறித்து இயன்முறை மருத்துவர் பத்மா மெரினா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறுகிற்கலாம்.
4: யூஸ்வலா எந்தெந்த பார்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியில அஃபெக்ட் ஆகும்னா, முதல்ல நம்ம சொல்ற மாதிரி சதைகள் நம்மளுக்கு யூஸ்வலா காமனா ஓவர் ஸ்ட்ரெச் ஆகுறனாலேயோ இல்ல ஓவர் ஸ்ட்ரெயின் அதுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்கறனாலேயோ சதைகளை சம்பந்தப்பட்ட சதை தண்டுக்கும் டெண்டன்னு சொல்லுவோம். இதுல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கமான மைக்ரோ டயர்ஸ் சொல்லுவோம், அதனால கூட நம்மளுக்கு மோஸ்டா நம்மளுடைய சதையில நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஏற்படும். இது இல்லாம அடுத்தது ரொம்ப முக்கியமா லிகமெண்ட்டுன்னு சொல்லுவோம். லிகமெண்ட் வந்து ஒரு திக் பேண்ட் மாதிரி இருக்கும். இது வந்து சதைன்னு சொல்ல முடியாது, ஆனா சதைக்கும் எலும்புக்கும் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம வந்து லிகமெண்ட்னு சொல்லுவோம். இந்த லிகமெண்ட் வந்து நம்ம போனியும் நம்ம சதையையும் ஜாயிண்ட் பண்ணி அதுக்கு நல்ல ஒரு ஸ்டெபிலைசேஷன் கொடுக்கும், நல்ல ஒரு உறுதி தன்மையை கொடுக்கும். லிகமெண்ட்ஸ்ல கூட நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஏற்படலாம். முக்கியமா ஜாயின்ஸ்ல திடீர்னு ஏதாவது இடிச்சுக்கிட்டாங்கன்னா ஜாயிண்ட் வந்து அதோடைய இடத்துல இருந்து விலகி டிஸ்லொகேட் ஆகிறதுக்கோ இல்ல சப்ளெக்ஸ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல கூட நம்மளுக்கு ஜாயின்ஸ்ல கூட நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஏற்படலாம். கன்ட்யூஷன் சொல்லுவோம், கின் கடியில இல்லனா சதையுடைய மேல் தோல்க்கு அடியில பிளீடிங் ஆகுறத வந்து கன்ட்யூஷன் சொல்லுவோம். இது கூட ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியில ஒரு டைப் ஆஃப் காமன் இன்ஜுரி தான். அடுத்தது பர்சா. பர்சா வந்து ஒரு வாட்டர் பாக்கெட்னு சொல்லலாம். இது வந்து எலும்புக்கும் சதைக்கும் நடுவுல ஒரு குஷனிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ஷாக் எல்லாம் அப்சர்வ் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பாடின்னு கூட சொல்லலாம். இதுக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகளா கூட நம்மளுக்கு பர்சைட்டிஸ் வரும். இதுவும் யூஸ்வலா காமனா ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியில அஃபெக்ட் ஆகக்கூடும். ரொம்ப லாஸ்டா தான் போன் வரும். ஹேர்லைன் ஃபிராக்சர்ஸ் இல்ல க்ரானிக் ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர்ஸ் வந்து போன்ஸ்லயும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ உடம்புல எந்தெந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் நம்மளுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மசில், லிகமெண்ட், ஜாயின்ஸ்ல, போன்ஸ்ல, அப்புறம் நம்மளுக்கு தோல் கடியில கன்ட்யூஷன்ஸ், பர்சாஸ்ல, பர்சைட்டிஸ், இதெல்லாம் நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இது வராம தடுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்தா அதுக்கு ஏத்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். வராம எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி எப்போதுமே உங்க சதைகளையும் உங்களுடைய எலும்பையும் உங்க உடம்பையும் ஒரு வார்ம்அப் கொடுத்து தயார்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடம்ப நம்ம வார்ம்அப் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் அந்த ஸ்போர்ட்ஸுக்கு தயார்படுத்திக்கிட்டோம்னா ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி வர்றதுக்கான அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். அந்த வார்ம்அப்புக்கு வந்து யூஸ்வலா நம்ம குறைஞ்சது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி போக போறோம்னா ஒரு 20-30 minutes நம்ம வார்ம்அப் பண்றது அவசியம். எல்லாருமே விளையாட போறாங்கன்னா ரெகுலரா ஒரு ஹெல்த் கான்சியஸா விளையாட போறவங்களே பேட்மிண்டனோ இல்ல ஃபுட்பாலோ இல்ல கிரிக்கெட்டே விளையாட போறவங்க வந்து டைரக்டா என்ன பண்ணுவாங்கன்னா, போனோமா, பேட்டை பிடிச்சோமா, 2 balls தட்டினோமா அப்படின்ற மாதிரி இல்லாம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி உங்க சதைகளை உங்க எலும்புகளை ஃபர்ஸ்ட் அந்த பிளே ஏரியாக்கு ஏத்த மாதிரி வார்ம்அப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வார்ம்அப் பண்றது குறைஞ்சது 20-30 minutes வார்ம்அப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிக்கான அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். நம்ம வார்ம்அப் பண்ணி அதே மாதிரி விளையாடி முடிச்ச உடனே கூல் டவுன் பண்றதும் இருக்கணும். மினிமமா கொஞ்சமாச்சு அட்லீஸ்ட் ஒரு 10-15 minutes நம்ம கூல் டவுன் பண்றது, நம்ம சதைகளை கூல் டவுன் பண்றதுக்கு நம்ம டைம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வார்ம்அப் கூல் டவுன் நம்ம கரெக்டா பண்ணானாலே நிறைய ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ நம்ம வந்து நிறைய ஸ்ட்ரெயின்ஸ நிறைய ஸ்ப்ரெயின்ஸ நம்ம தவிர்க்க முடியும்.
3: விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படும் காயங்களை தவிர்க்கும் முறைகள் குறித்து இயன்முறை மருத்துவர் பத்மா மெரினா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இந்திய தண்டனை சட்டம் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள்.
2: பிற்காலத்திலே யாராவது இதுபோன்ற தவறு இழைத்தால் அவருக்கும் இதுபோன்ற ஒரு சிறை தண்டனைக்கு பதிலாக சமூகத்திற்கு சேவையாற்றுகின்ற ஒரு தண்டனை முறை அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு செயல்முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் இந்த சிறிய குற்றங்களுக்காக சமூக சேவை செய்யும் புதிய தண்டனை முறை சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது BNS மூலமாக கொண்டுவரப்பட்ட முக்கிய மாற்றங்களில் ஒன்றாகும். ஆக அடுத்து தேச துரோக சட்டம், செடிஷன் லா என்று சொல்லப்படுகின்ற IPC-யில் இருந்த மிக சர்ச்சைக்குரிய பிரிவு 124A தேச துரோகம் என்கின்ற ஒரு சட்டம் முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்து விளைவிக்கும் செயல்களுக்கு எதிராக பிரிவு 152 சேர்க்கப்பட்டுள்ளது. ஆக தேச துரோக சட்டம் என்று முன்பு இருந்த IPC-யில் இருந்த அந்த பிரிவு நீக்கப்பட்டு இப்போது பிரிவு 152-லே நாட்டின் இறையாண்மை மற்றும் ஒற்றுமைக்கு எதிராக உள்ள ஆபத்துகளை விளைவிக்கும் செயல்களுக்கு எதிராக உள்ளதாக சேர்க்கப்பட்டுள்ளது. அவ்வாறாகவே பயங்கரவாதம் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள், பயங்கரவாதம், டெரரிஸ்ட் மற்றும் திட்டமிட்ட குற்றங்கள், ஆர்கனைஸ்டு கிரைம், கடத்தல், சைபர் குற்றங்கள் ஆகியவை BNS-இல் புதிய கட்டங்களாக, புதிய குற்றங்களாக கடுமையான தண்டனைகளுடன் சேர்க்கப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசல் கொலை, மாப் லேன்சிங், சாதி, இனம், மொழி அல்லது மதத்தின் அடிப்படையில் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து ஒருவரை கொலை செய்ய வேண்டும் அவர்களுக்கு என்கின்ற ஒரு சூழ்ச்சி செய்கின்ற அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்கும் புதிய விதி கொண்டுவரப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு, 18 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு எதிரான கூட்டு பலாத்காரத்திற்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படும், பாதிக்கப்பட்ட பெண்ணின் வாக்குமூலங்கள் ஆடியோ வீடியோ மூலமாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற பல்வேறு சட்டப்பிரிவுகள் இந்த BNS மூலமாக கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலே குறிப்பிட்டுள்ள சட்ட மாற்றங்கள் மற்றும் இதை நடைமுறையிலே இருக்கின்ற பல்வேறு சட்டப்பிரிவுகள் அனைத்துமே இன்றைக்கு நடைமுறையிலே கொண்டுவரப்பட்டு அனைத்து நீதிமன்றங்களும் பின்பற்றப்படும் விதமாக உள்ளது. இதில் முக்கியமாக நாம் பார்க்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால், ஒரு குற்றம் இந்த பாரதிய நியாய சன்னிதா என்று சொல்லப்படுகின்ற BNS ஆக்ட் செயல்முறைக்கு நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாக நடைபெற்றிருந்தால், அதாவது 2022 2021 போன்ற காலங்களிலே நடைபெற்றிருக்கிற குற்றங்களுக்கு அந்த காலத்திலே அந்த குற்றங்களை பதிவு செய்து அந்த குற்றங்களுக்கு உண்டான தண்டனையை இந்தியன் பீனல் கோடு என்று சொல்லப்படுகின்ற IPC மூலமாகவே அதனை வழக்கிற்கு எடுத்துக்கொண்டும் அந்த வழக்கின் தொடர்ச்சியை அதில் உள்ளவாறே அந்த இந்திய தண்டனை சட்டத்திற்கு ஏற்பவாறவே நீதிமன்றங்கள் பின்பற்றுகிற சூழ்நிலையும், தற்போது அவை மாற்றி அமைக்கப்பட்டு பாரதிய நியாய சன்னிதா என்று சொல்லப்படுகின்ற தற்போது நடைபெறுகிற குற்றச் செயல்களுக்கு பாரதிய நியாய சன்னிதா மூலம் தண்டனை வழங்கப்படும் விதமாகவும் ஆக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சட்டங்கள் சட்ட மாற்ற வடிவங்களை அனைத்து மக்களும் தெரிந்து கொண்டு ஆக தற்போது நடைமுறையிலே உள்ள பாரதிய நியாய சன்னிதா என்று சொல்லப்படுகின்ற BNS மூலமாக நிறைய தெரிந்து கொண்டு அதற்கேற்ப மக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக்
0: கொள்கின்றோம்.
1: இதுவரை இந்திய தண்டனை சட்டம் குறித்த தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள்.
3: இன்னும் சில நொடிகளில் 7:15 தமிழின் செய்திகள் தொடரும்.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனை குழுவின் அமிர்தப் பெருவிழாவில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17 தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். சத்தீஸ்கட் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார வெற்றி பெற்றுள்ளனர். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்தப் பெருவிழாவில் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் புதிய காய்கறி சந்தையை அவர் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் என்ற பிரச்சாரத்தின் கீழ் அமைச்சர் திரு அமித்ஷா மரக்கன்றுகளை நடுகிறார். அதனைத் தொடர்ந்து வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்தப் பெருவிழாவை முன்னிட்டு தயாரிக்கப்பட்ட சிறப்பு கட்டுரையை அவர் வெளியிடவுள்ளார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17 தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். ஐரோப்பிய நாடுகளுடன் தொழில் மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் என்று வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயணத்தின் முதல் பகுதியாக இன்று ஸ்பெயின் செல்லும் அமைச்சர் அங்குள்ள முன்னணி வர்த்தக அமைப்புகளின் தலைவர்களை சந்திக்கிறார். கார் உற்பத்தி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, செமி கண்டக்டர்கள், ரயில்வே மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளில் இருநாட்டு தொழில் முனைவோரும் ஒன்றிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் பெல்ஜியம் செல்லும் அவர் அங்குள்ள பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். குறிப்பாக இந்திய ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக மாநாட்டில் பங்கேற்கும் அவர் முதலீடுகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் பொருட்கள் விநியோகத்தை எளிதாக்குவது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். தமது பயணத்தின் இறுதியாக வரும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பின்லாந்தில் நோக்கியா, கோன் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறார். தொலைத்தொடர்பு, தூய்மையான எரிசக்தி மற்றும் நவீன தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை அவர் ஆய்வு செய்யவுள்ளார். சத்தீஸ்கட் மாநில சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 17 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் மொத்தம் 5 அமர்வுகள் நடைபெறவுள்ளன. இக்கூட்டத்தொடரின்போது மாநில அரசு சுமார் 8 சட்டத்திருத்த மசோதாக்களை சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. கத்தாரின் முன்னாள் அரசரும் தற்போதைய அரசரின் தந்தையுமான ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் தானி காலமானதை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா இன்று ஒருநாள் தேசிய துக்கம் அனுசரிக்கிறது. இதையடுத்து நாடு முழுவதும் அரசு அலுவலகங்கள் மற்றும் தேசிய கொடி ஏற்றப்படும் பிற இடங்களிலும் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும். துக்கத்தை அனுசரிக்கும் விதமாக இன்று எந்தவிதமான அதிகாரப்பூர்வ விருந்து நிகழ்ச்சிகளும் நடைபெறாது. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் தானி மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது இரங்கலை தெரிவித்துள்ளார். அவர் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் என்றும், கத்தாரை வளர்ச்சி மற்றும் செழிப்பின் உச்சத்திற்கு கொண்டு சென்றவர் என்றும் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இந்திய அரசு சார்பில் நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் சிறுபான்மையினர் விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு விரைவில் கத்தார் சென்று அந்நாட்டு தலைவர்களிடம் நேரில் இரங்கலை பதிவு செய்வார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார சாதனை படைத்துள்ளனர். இந்த போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளனர். புனேவைச் சேர்ந்த கனிஷ்க் ஜெயின், இந்தூரைச் சேர்ந்த ரித்தேஷ் அனந்த் பென்டாலே, புதுதில்லியின் ரிஷித் கார்க், மும்பையின் ஸ்ரேஷ்ட் கரையா மற்றும் அகமதாபாத்தைச் சேர்ந்த ஸ்வரித் ஜோஷி ஆகிய 5 மாணவர்கள் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர். உலகம் முழுவதிலுமிருந்து 87 நாடுகளைச் சேர்ந்த 381 மாணவர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் ரஷ்யா, சீனா, கஜகஸ்தான், தென்கொரியா மற்றும் தைவான் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது. இளம் இயற்பியலாளர்களின் இந்த சிறப்பான பங்களிப்பு தேசத்திற்கு பெருமிதம் அளிப்பதாக அணுசக்தித்துறை செயலாளர் டாக்டர் அஜித்குமார் மொஹந்தி கூறியுள்ளார். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ஈரானின் திறனை மேலும் குறைப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரானிய படைகளை பொறுப்பேற்க வைக்க தலைமை தளபதியின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சமூக வலைதளத்தில் அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் தடையின்றி செல்வதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை அவசியம் என்று அது தெரிவித்துள்ளது. தரை மற்றும் கடல் வழியாக போர் விமானங்கள், ஆளில்லா விமானங்கள் மற்றும் கடற்படை கப்பல்கள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் 140 ஈரானிய ராணுவ இலக்குகள் துல்லியமாக தாக்கப்பட்டன. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து ஈரானின் ஜாஸ்க், பந்தர் அப்பாஸ் மற்றும் சிரிக் ஆகிய தெற்கு நகரங்களில் 3 வெடிச்சத்தங்கள் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த மோதல் குறித்து ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான இந்த ராணுவ மோதல்கள் பிராந்திய அளவிலும் உலக அளவிலும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவின் தாக்குதல்கள் மற்றும் அண்டை நாடுகளின் இலக்குகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்கள் என்று அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் முழு அளவிலான போர் மூண்டால் அது அப்பகுதி மக்கள், சர்வதேச அமைதி மற்றும் உலக பொருளாதாரத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார். இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கி ராஜதந்திர ரீதியாக பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் வலியுறுத்தினார். இதற்கிடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நேற்று வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஹோர்முஸ் நீரிணை வணிக போக்குவரத்திற்காக தொடர்ந்து திறந்தே இருப்பதாக தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான அமெரிக்க ராணுவ தாக்குதல்களுக்கு பிறகு ஈரானின் கட்டுப்பாட்டில் அந்த நீரிணை இருப்பதாக கூறப்படும் தகவல்களை அவர் நிராகரித்தார். ஈரானுடன் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட ராஜதந்திர முயற்சிகள் முற்றிலும் முறிந்துவிட்டதை அதிபர் சுட்டிக்காட்டினார். தாய்லாந்தின் தலைநகரான பாங்காக்கில் பிரபலமான விடுதி ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 9 ஆண்கள் மற்றும் 18 பெண்கள் என மொத்தம் 27 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். நேற்று நள்ளிரவுக்கு சற்று முன்பு திடீரென பற்றிய தீ விடுதி முழுவதும் வேகமாக பரவியது. தீப்பிழம்புகள் முன்பக்க வாசலை முழுவதுமாக சூழ்ந்ததால் உள்ளே இருந்தவர்கள் வெளியேற முடியாமல் திணறியுள்ளனர். இந்த விபத்தில் 60 மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தாய்லாந்து பிரதமர் திரு அனுதின் சர்ன்விராகுல் நேற்று நிலைமையை நேரில் சென்று ஆய்வு செய்தார். இஸ்ரேலில் அக்டோபர் 27 அன்று பொது தேர்தல் நடைபெறும் என்று அந்நாட்டு நாடாளுமன்றமான நெசட் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. காசா போருக்கு பிறகு நடைபெறும் இந்த தேர்தல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகுவின் தலைமைக்கு மக்கள் அளிக்கும் ஒரு முக்கிய தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தின் தற்போதைய பதவிக்காலம் வரும் 17 தேதியுடன் முடிவடைகிறது. கடந்த 50 ஆண்டுகளில் ஒரு கூட்டணி ஆட்சி தனது முழு 4 ஆண்டுகால பதவிக்காலத்தையும் நிறைவு செய்வது இதுவே முதல் முறையாகும். தேர்தல் களத்தை பொறுத்தவரை 76 வயதான பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு மீண்டும் போட்டியிடுவதை உறுதிப்படுத்தியுள்ளார். அவர் தனது தற்போதைய வலதுசாரி கூட்டணிக்கு அப்பால் ஒரு விரிவான தேசிய அரசாங்கத்தை அமைக்கும் முனைப்பில் உள்ளார். மணிப்பூரின் இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள லெய்தான் போக்பி கிராமத்தில் அஸ்ஸாம் ரைபிள் படையினர், எல்லை பாதுகாப்பு படை மற்றும் மணிப்பூர் காவல்துறையுடன் இணைந்து கூட்டு சமூக நலத்திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதையும் உள்ளூர் மக்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நம்பிக்கையை வளர்ப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடல் நிகழ்வில் கிராமத் தலைவர்கள் உட்பட மொத்தம் 16 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்நிகழ்வின்போது மத்திய பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய கூட்டுக்குழுவினர் மாநிலத்தில் நிலவும் தற்போதைய பாதுகாப்பு சூழல் குறித்து மக்களிடம் விளக்கம் அளித்தனர். அடுத்த 2-3 நாட்களுக்கு வடகிழக்கு பகுதியிலும் மேற்கு வங்காளம் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த 5 கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் வரும் 18 வரை பரவலான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவை பொறுத்தவரை கர்நாடகத்தின் வடக்கு மற்றும் தெற்கு உட்புற பகுதி, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தெலங்கானா ஆகிய பகுதிகளில் வரும் 18 வரை ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும். அதே நேரத்தில் வடமேற்கு இந்தியா மற்றும் தென்னிந்தியாவின் தீபகற்ப பகுதிகளில் அடுத்த 6-7 மழைப்பொழிவு குறைவாகவே இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மேகாலயாவில் மிக அதிக கனமழையும் உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதியில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் மேலும் கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3 நேற்று இந்தியா 2 இன்னிங்ஸில் 7 இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2 இன்னிங்ஸை தொடங்கியுள்ள இங்கிலாந்து ஆட்ட நேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்திருந்தது. அந்த அணி வெற்றி பெற இன்னும் 327 ரன் தேவைப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்த பெருவிழாவில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17 தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். சத்தீஸ்கர் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார வெற்றி பெற்றுள்ளனர். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம்

0: 101.8. நேரம் 7:25.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

3BHK படத்திற்காக அம்ரித் ராம்நாத் இசையமைத்து ஸ்ரேயா கோஷலுடன் இணைந்து பாடியதை கேட்டீர்கள். கார்த்திக் நேதா எழுதிய பாடல் அது.

ஒலித்த பாடலின் படம் அக்கென்னம். பரத் வீரராகவன் இசையமைத்து ஆண்ட்ரியாவுடன் இணைந்து பாடியது அந்த பாடல்.

0: ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைத்து கபில் கபிலன் ஸ்ரேயா கோஷலுடன் இணைந்து பாடியது ஏஸ் படத்திலிருந்து ஒலித்தது தாமரையின் பாடல் வரிகளவை.
1: பொதுமக்களின் கனிவான கவனத்திற்கு,
2: மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
1: வீட்டில் உள்ள மின் இணைப்புகளில் நீர்க்கசிவு உள்ளதா என கண்காணித்து அதனை சரி செய்ய வேண்டும்.
2: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
1: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மேலும் மின் கம்பங்களை கையால் தொடவும் கூடாது.
2: வீட்டின் முன்பு தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
1: மழை காலங்களிலும் காற்று அதிகமாக வீசும் காலங்களிலும் ஆறு, குளம், ஏரி, அணைகள் போன்ற நீர்நிலைகளின் அருகில் செல்வதை தவிர்ப்பது நலம். மேலும் இது போன்ற நீர்நிலைகளின் அருகில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வதை தவிர்க்க வேண்டும். மழை காலங்களில் ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டி FM 101.8.

குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம்.

முகுந்த பட்டர் தரையில் மண்டியிட்டு அமர்ந்தவராய் அவனை வணங்குவதற்கு கெஞ்சிக் கொண்டிருந்த போது நீலநாகர் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு ஆச்சரியத்தில் மூழ்கினார். இந்த முகுந்த பட்டர் இப்போதுதானே இவ்வளவு விவரமும் சொல்கிறார்? இளங்குமரன் இவரை எதிரே பார்த்தவுடனேயே இந்த புலவருக்கு வந்திருப்பது அகங்கார நோய். இதை நேரெதிரே கண்டு உணர்ந்த பின்னும் இவரை இந்த நோயோடு இப்படியே நலிய விட்டுவிட்டு நான் மேலே செல்வது நல்லதன்று என்று தீர்க்க தரிசனம் போல சொல்லிவிட்டானே. அவ்வாறு சொல்ல அவனால் எப்படி முடிந்தது என்று நினைந்து நினைந்து அந்த நினைப்புக்கு ஒரு முடிவும் தெரியாமல் பக்தி மலரும் கண்களால் இளங்குமரனை பார்க்கலானார் நீலநாகமரவர். ஆனால் அவனோ ஒன்றுமறியாத குழந்தை போல காலடியில் மண்டியிட்டுக் கொண்டிருக்கும் முகுந்தபட்டரை பக்கத்தில் நின்று கொண்டு கண்கள் மலர வியந்து தன்னையே நோக்கும் நீலநாகரையும் மாறி மாறி பார்த்தான். முகுந்தபட்டர் அவன் விழிகளை நிமிர்ந்து பார்த்து இறைஞ்சினார். என்னை அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும் சுவாமி. நீங்கள் நிறைகுடம். உங்களை அங்கீகரித்துக் கொள்ள நான் யார்? நோயுற்றவன் ஒருவன் அடர்ந்த காட்டு வழியாக நடந்தபோது தற்செயலாய் அவன் உடம்பில் உராய்ந்த செடி ஒன்று உயரிய மருந்து செடியாக இருந்து அந்த நோயை சில நாட்களில் தணித்தாற்போல இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தற்செயலாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய நான் உங்கள் அகம்பாவத்தை தணித்ததாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. இது என் போக்கில் நேர்ந்ததே ஒழிய என்னால் உங்களுக்கு நேரப்பட்டதன்று. காட்டில் நடந்து போன மனிதனுடைய நோயை தீர்க்க வேண்டும் என்ற கருத்து அவன் மேல் உராய்ந்த பச்சிலைக்கு இல்லை. பச்சிலையை உராய்ந்தவனுடைய கருத்திலும் அதனால் நோய் தீரும் என்ற ஞாபகமும் நோக்கமும் இல்லை. இன்ன இடத்தில் இன்ன சமயத்தில் இன்ன பொருளால் இன்னது நேர வேண்டும் என்ற தெய்வ சித்தம்தான். இதில் காரணம் காரியம் கருத்து கருமம் எல்லாம் அதற்கு மேலே நினைக்க ஒன்றும் இல்லை. நீ இப்போது கூறியதுதான் மெய்யான ஞானம். ஆனால் நானோ நீ இப்போது சொல்வதற்கு நேர்மாறாக நினைத்து நினைத்து இந்த 10 ஆண்டுகளாக அறிவு மதம் பிடித்து அலைந்துவிட்டேன். நான் நினைத்து பெருமைப்படும்படியாக இந்த உலகத்தில் என்னுடைய அறிவை தவிர வேறொன்றும் இல்லை என்ற ஒரே எண்ணம்தான் என் மனதில் இன்றுவரை நிலைத்திருந்தது. செருக்கு எப்படி ஏற்படுகிறது என்றே புரிந்து கொள்ள முடியவில்லை ஐயா. அதிக அறியாமையிலும் செருக்கு பிறக்கிறது, அதிக அறிவிலும் செருக்கு பிறக்கிறது. புயல் காற்றில் சிறிய அகல் விளக்கை அணைந்து விடாமலும் காக்க முயல்வது போல இந்த உலகத்தில் மனிதன் தன் இதயத்தை செருக்கில்லாமல் காப்பது எவ்வளவு அருமையான காரியமாக இருக்கிறது பார்த்தீர்களா? அறிவு வரம் பெற்று மற்றவர்களை அழிக்க முயன்றால்தானே அழிந்து போக வேண்டியதாகத்தான் நேரும் என்று ஒவ்வொரு அறிவாளியும் ஒவ்வொரு கணமும் தனக்குள் நினைத்து தன்னைத்தானே அடக்கிக் கொண்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பஸ்மாசுரனுடைய கதையாகத்தான் முடியும். நம்முடைய தத்துவ குணம்தான் நம் மனதுக்கு அங்குசம். மனதில் மதம் பிடிக்கும் போது அடக்க பயன்படும் ஆயுதமும் அதுதான். அந்த ஞானம் இன்றுதான் எனக்கு கிடைத்தது. அது கிடைக்க காரணமாக இருந்த நீ இவற்றையெல்லாம் என் காணிக்கைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி கூறிக்கொண்டே அவர் தன் பாதங்களில் இடுவதற்கு முற்பட்ட அணிகலன்களை பார்த்து இளங்குமரன் சிரித்தான். எந்தெந்த அணிகலன்கள் உங்களுடைய உடம்பில் கர்வத்தீயை எரிய விட்டனவோ அவற்றையே இப்போது என் பாதங்களில் இடுகிறீர்கள். உன் சக்தி பெரிது, அதை இவற்றாலும் எரிக்க முடியாது. நீ தெளிந்தவன், வீங்கவும் ஏங்கவும் விடாமல் மனதை காக்க தெரிந்தவன் இருக்கலாம். ஆனால் இவை எனக்கு தேவையில்லை. யாராவது ஏழைகளை தேடி இவற்றை தானமாக அழியுங்கள், எனக்கு வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது. குருதட்சிணையாகவாவது? யார் யாருக்கு குரு? தாங்கள் எங்கே, நான் எங்கே? இந்த உலகத்தில் இல்லா பிழையும் பொல்லா பிழையும் எல்லா பிழையும் செய்து நோயும் வறுமையும் கொண்டு ஏழையாக இருக்கிறவர்கள்தாம் என்னுடைய குருவும் வணங்குகிற குருக்கள். அவர்களுடைய பசியிலிருந்துதான் என்னுடைய சிந்தனைகள் பிறந்து வளர்ந்தன. அவர்களுடைய துக்கங்களிலிருந்துதான் என்னுடைய ஞானம் பிறந்தது. இன்றைக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் இதே நகரத்தில் இந்திரவிகாரம் என்ற பௌத்த மடத்தின் வாயிலில் வயது முதிர்ந்த துறவி ஒருவரிடம் பேசிய போதுதான் என் மனமே அகங்கார இருள் நீங்கி ஒளி பெற்றது. அருள் கூர்ந்து உலக அரவியிலும் இளஞ்சி மன்றத்திலும் நோயும் பசியுமாக கிடப்பவர்களை தேடிப்போய் இந்த அணிகலன்களை அளித்து மகிழுங்கள். என் வழியை எனக்கு விடுங்கள். என்னுடைய இவ்வழியில் பொன் கிடந்தாலும் மண் கிடந்தாலும் ஓடு கிடந்தாலும் எல்லாம் எனக்கு ஒன்றுதான். இது மண், இது பொன் என்று பிரித்து வேறுபாடு உணர்கிற காலத்தை நான் இழந்துவிட்டேன். தயை கூர்ந்து என் வழியை எனக்கு விடுங்கள்.
முகுந்தபட்டர் தலை நிமிர்ந்து நன்றாக இளங்குமரனின் முகத்தை பார்த்தார். தம் கண்களின் அந்த பார்வையாலேயே ஐம்புலனும் எட்டு அங்கமும் தோய அவனை வணங்குகிறார் போன்ற பாவனையின் சாயலை சுமந்தவராக வணங்கினார் அவர். இளங்குமரன் மதம் அடங்கப்பெற்ற அந்த அறிவு மேதையை பதிலுக்கு வணங்கிவிட்டு விடை பெற்றான். நீலநாகர் வியப்பும் திகைப்பும் மெல்ல மெல்ல நீங்கியவராக அவனை பின்தொடர்ந்தார்.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

இட்லி கடை படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்து தனுஷ் ஸ்வேதா மோகனுடன் இணைந்து பாடியது அந்த பாடல்.

0: நிவேஸ் கே பிரசன்னா இசையமைத்து சின்மயி ஸ்ரீபதா விஜய் யேசுதாசுடன் இணைந்து பாடிய பாடல் அறிவு எழுதி பாய்சன் படத்தில் இடம்பெற்றது. நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நுட்பம் கற்போம்.
2: மின்னஞ்சல் பாதுகாப்பு முறைகள் குறித்து மென்பொருள் பொறியாளர் மில்டன் சாமோசஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்க மில்டன் பேசுறேன். ஸோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் இமெயில் செக்யூரிட்டி. நம்ம ஆல்ரெடி ஃபிஷிங் இமெயில்ஸ், ஃபிஷிங் அட்டாக்ஸ் இதெல்லாம் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் இமெயில் செக்யூரிட்டி. ஸோ அது சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் செக்மெண்ட் கடையில் தான் வருது. ஸோ நம்ம இன்னைக்கு அதை என்னன்னு பார்க்கலாம். இமெயில், ஸோ இமெயில்ன்றது வந்து இன்னைக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல, இன்னும் ஒரு சிலர் யூஸ் பண்ணுறீங்க. ரெகுலராக இமெயில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்றைக்கோ ஒரு நாள் இமெயில் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இமெயில்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டூல் ஆகிடுச்சு நிறைய கம்யூனிகேஷன். உதாரணத்துக்கு ஒரு ஃபைல் அனுப்பணும், ஒரு ஒரு கஸ்டமர்க்கா கிட்ட பேசணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட பேசணும் அப்படின்னாக்கா அவங்களோட ரெகுலர் டைம் இட்ஸ் டிஃப்ரெண்ட். அவங்க மீட்டிங்ஸில் இருப்பாங்க, ஸோ எப்படி பிஸியாக இருப்பாங்கன்னு தெரில. பட் நம்ம யூஸ்வலாக வி யூஸ் வாட்ஸ்அப், சோஷியல் மீடியா, ஏதோ ஒரு சோஷியல். ஆனால் இமெயிலுன்றது வந்து ரொம்ப கார்ப்பரேட்குள்ளெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உள்ளே இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணுன்னா பெரும்பாலும் நம்ம வந்து இமெயில் வச்சு தான் கம்யூனிகேட் பண்ணுறோம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைபர் கிரிமினல்ஸ். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஆஃபீஸில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது அந்த ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிறவரே என்ன பண்ணிட்டாருன்னா அந்த வைஃபை நெட்ஒர்க்கை வந்து ஹேக் பண்ணிவிட்டு எல்லா டிராஃபிக்கையும் மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது எந்தெந்த இமெயில்ஸ் வெளியே போகுது, எந்தெந்த இமெயில்ஸ் உள்ளே இருக்குது, யார் யாருக்கு என்னென்ன இமெயில்ஸில் என்னென்ன கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இதை நம்ம கண்டுபிடிச்சி அப்புறம் அவருக்கு வார்னிங் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த என்னென்ன டேட்டாஸ்லாம் அப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லி ரிகவர் பண்ணி ஒரு பெரிய ப்ராசஸே போச்சு. ஸோ சைபர் கிரிமினல்ஸ் வந்து எப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்றது, அதாவது நம்ம இமெயில் வந்து செக்யூராக இருக்கா என்னன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஒன்று, நம்ம யூஸ் பண்ணுற ரொம்ப காமனான விஷயம் பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸ். ஸோ லேப்டாப்ஸை ப்ராப்பராக நம்ம மேல்வேர் அட்டாக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அதை பற்றி. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. செகண்ட் திங், எந்த ஒரு ஃபிஷிங் அட்டாக்ஸ், அதாவது நம்ம ஃபிஷிங் இமெயில்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டு வந்த டாபிக், பட் எந்த ஒரு ஃபிஷிங் இமெயில்ஸையும் நம்ம ஓப்பன் பண்ணாதபடி அதை அப்படியே ஸ்பேம்லையோ இல்லை அதை அப்படியே டெலிட் பண்ணுறது நல்லது. சரி, ஓகே, ஃபிஷிங் இமெயில் எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபிஷிங் இமெயில் வந்து ஒருத்தரை வந்து ட்ரிக் பண்ணி ஒருத்தரை ஏமாற்றி அவங்கள கிட்ட இருக்கிற சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது தான் ஃபிஷிங் இமெயில்ஸ். ஸோ நம்ம முதலே பார்த்த மாதிரி பாஸ்வேர்ட்ஸ், பேங்க் டீடைல்ஸ், இல்லைன்னா கம்பெனி இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பத்திரமா வால்ட்டில் வச்சுக்கிறது நல்லது. வால்ட்டுன்றது வந்து டிஜிட்டல் லாக். ஸோ அதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அந்த டிஜிட்டல் லாக்ல ப்ராப்பராக வைக்கிறது இட்ஸ் வெரி வெரி குட். ஓகே, ஸோ யூஸ்வலாக இமெயில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கறதுக்கு ரொம்ப கரெக்டான இமெயிலாக இருக்கும், ரொம்ப லெஜிமெட்டான இமெயிலாக இருக்கும். ஆனால் அப்படி இருக்காது, எல்லா இமெயிலும் அப்படி பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னாக்கா உங்கள் மேனேஜர்கிட்டேருந்து வந்த மாதிரியே இருக்கும் இமெயில்ஸ், இல்லைனா உங்கள் பேங்க்லேருந்து அமைச்ச மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனாக்கா கொரியர் சர்வீசஸ், கொரியர் சர்வீஸ் அமைச்ச மாதிரி இருக்கும். இதுக்கே நிறைய பேர் வேலை தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரிப்ளை வந்து இமெயிலில் தான் பார்ப்பாங்க மேக்ஸிமம். ஸோ அதனால் ஒரு கம்பெனி ஒரு ஒரு ஐடி கார்பரேட்லேருந்து வந்த மாதிரி கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு இமெயில் இருக்குன்னு வச்சுங்களேன், உங்கள் இமெயிலில் வந்து ஸோ யுவர் அக்கௌண்ட் வில் பி சஸ்பெண்டட் வித்இன் 24 hours. அது ரொம்ப காமனான இமெயில். இன்டர்நெட் பில் கட்டலனா, இல்லை மந்த்லி பேமெண்ட்ஸ் கட்டலனா, ஸோ இது ஏதோ ஒன்று இருந்ததுனா என்ன வரும்னா யுவர் அக்கௌண்ட் வில் பி சஸ்பெண்டட் வித்இன் 24 hours. ஸோ யூஸ்வலாக ஏன் இந்த மாதிரி கேப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது பார்த்தோன்னா ஐயோ ஏதோ அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன அக்கௌண்ட்னு தெரியல, ஏதோ அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணுறது மொபைல் ஃபோன்ஸ் அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நாளைக்கு காசு எடுக்க முடியாது, பெரிய இஷ்யூ ஆயிடும். அதனால டாப்பிக்கை வச்சு தான் அவங்க வந்து இம்மிடியேட்

0: கிட்ட இந்த ஃபிஷிங் இமெயில்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, யுவர் அக்கௌண்ட் வில் பி சஸ்பெண்டட் வித்இன் 24 hours மட்டும் இல்லை, அதுக்கு கீழே என்ன எழுதிருப்பாங்கன்னா கிளிக் ஹியர் இமீடியட்லி டு வெரிஃபை யுவர் இன்ஃபர்மேஷன் எழுதிருப்பாங்க. ஸோ அதுதான் பெட். ஸோ நீங்கள் அதை தெரியாமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக உங்களோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்ன ஆயிரும்னா அந்த அட்டாக்கர் யார் அட்டாக்கரோ அவருக்கு எல்லாமே போயிடும், அதாவது உங்களோட நாலேஜ் எல்லாமே போயிடும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் ஒரு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு முன்னாடி, இந்த மெசேஜ் வர்றதுக்கு முன்னாடியே ஆல்வேஸ் உங்களோட இமெயில் இன்பாக்ஸை ப்ராப்பராக சேஃபாக வச்சுக்கோங்க. செகண்ட் திங், இந்த வால்ஸ், அப்புறம் வந்து மால்வேர்ஸ், ஆன்டி ஸ்பேம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துங்க. இல்லை உங்கள் கார்ப்பரேட்டில் இருக்கு யூஸ் பண்ணுற லேப்டாப் இருந்ததுன்னா அதில் நீங்கள் இதெல்லாம் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க பாருங்கள், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லை, இதை ரெகுலராக அப்டேட் பண்ணுறதும் நம்மளோட கடமை. ஸோ இது வந்து ஒரு கம்பெனியில் ஐடி டிபார்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணிடுவாங்க, பட் ஐடி டிபார்ட்மெண்ட் பண்ணலன்னும் போது அது நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம கண்டிப்பாக பண்ணியாகணும். சரி, ஒரு சில அது பார்க்கலாம். இப்போ அந்த இமெயில் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி என்னென்னா, யார் அமிச்சிருக்கான்றது எனக்கு தெரியுமா, இந்த யார் அமிச்சிருக்கான்றது என்னோட காண்டாக்டில் இருக்கா. ஃபோன்லேயே வந்து நிறைய பேர் அன்னோன் நம்பர் வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், எடுக்கிறது இல்லை, விச் இஸ் குட் ப்ராக்டிஸ். பட் சம்டைம்ஸ் இப்போ ட்ரூ காலர்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா யார் கூப்பிடுறான்றது வரைக்கும் அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்துடுது. ஸோ அதனால நம்மளுக்கு லெஜிமெண்ட் காலா இல்லை ஸ்பேம் காலான்றது நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ இமெயிலில் பொறுத்தளவுக்கு சென்டர் கரெக்டாக இருக்காங்களாம் பார்த்துங்க. செகண்ட் திங், இமெயில் அட்ரஸ் கரெக்டாக. ஸோ நீங்கள் அந்த இமெயில் அட்ரஸ் மெசேஜ் கிளிக் பண்ணாமல் நீங்கள் இமெயில் அட்ரஸ் சென்டரை கிளிக் பண்ணிங்கனாக்க உங்கள் அதில் இமெயில் அட்ரஸ் இருக்கும், ப்ராப்பராக படிச்சு பாருங்க ஏதாவது கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கா, ஏன்னா பார்க்கறதுக்கு கரெக்டான இமெயில் அட்ரஸ் மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது. ஸோ அது கேர்ஃபுல்லாக பாருங்கள், ஸ்பெல்லிங் இருக்கா பாருங்கள், கரெக்டாக கிராமர் இருக்கா பாருங்கள். செகண்ட் திங், இந்த இமெயிலை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுமா, ஏன்னா நான் கட்ட வேண்டிய பில்ஸ் எல்லாம் கரெக்டாக கட்டிட்டீங்க, மேக்ஸிமம் நான் பண்ண வேண்டிய எல்லாமே ஸ்பெஷலி பேங்க்ஸ் ஆர் இந்த டெலிஃபோன் டெலிகாம் சைட் இல்லை உங்கள் ஆஃபிஷியல் சைட் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா திஸ் இஸ் சம்திங் தட் யூ நீட் அவாய்ட், அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, யாராவது கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்களா, இது வந்து யூஸ்வலான ஒரு ஜென்ரலான ரிக்வெஸ்ட்டாக இல்லை கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்களான்னு பார்க்குறோம். ஸோ எடுத்த உடனே நம்ம அதை பதட்டப்பட்டு அந்த லிங்க்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய த்ரெட்ஸ்லேருந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை பாதுகாக்க முடியும். ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த இமெயிலை வெரிஃபை பண்ணுங்கள், எந்த ஆர்கனைசேஷன் அமைச்சிருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய சீரியஸ் ப்ராப்ளம் அது என்னன்றது நீங்கள் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறது நல்லது. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டிப் தரேன், அதில் இருக்கிற லிங்க்ஸ் எல்லாம் வந்து யூ ஹாவ் டு இன்ஸ்பெக்ட், அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும், லெஜிமெண்டான லிங்க்கா இல்லை லிங்க்கு வந்து அன்கவர்ட் லிங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அன்கவர்ட் லிங்க்ஸாக இருக்கா, அதெல்லாம் நீங்கள் யூஸ்வலாக செக் பண்ணும். ஏன்னா நீங்கள் மவுஸை கொண்டு வந்து அந்த லிங்க் மேலே சும்மா வச்சாலே கிளிக் பண்ணாமல் வச்சாலே சம்டைம்ஸ் ஏன்னா ஈஸியாக கிளிக் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ அதனால யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல்.
1: மின்னஞ்சல் பாதுகாப்பு முறைகள் குறித்து மென்பொருள் பொறியாளர் மில்டன் சாமோசஸ் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: மாமன் படத்திற்காக ஏசம் அப்துல் வஹாப் இசையில் ரவிஜி பாடியது அந்த பாடல், விவேக் எழுதியது. கேட்ட அந்த பாடலோடு இன்றைய குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிறைவு பெறுகிறது.
1: சுத்தம் என்பது வார்த்தை அளவில் இல்லாமல் மனதின் உணர்வாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வீடும் நாடும் சுத்தமாக இருக்கும்.
2: வீடுகளிலோ ஹோட்டல்களிலோ வீணாகும் உணவுக் கழிவுகளை சாலையோரங்களில் வீசி செல்லாமல் தூய்மை பணியாளர்களிடம் முறையாக சேர்ப்போம். வாய்ப்புகள் இருந்தால் இயற்கை உரமாக மாற்றுவோம். சுகாதாரம் காப்போம்.
3: சாலையோரத்து மரங்களும் செடிகளும் அவற்றின் பூக்களும் காய்களும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு பயன் தருபவை. ஆனால் நடைபாதையில் உள்ள களைகள் முட்கள் கூட ஆபத்தை அழைத்து வருபவை. அவற்றை அகற்றுவோம், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்போம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 8:30. திரைகானம்

கேட்ட பாடல் அநீதி படத்திலிருந்து ஒலித்தது. ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்து ஹேசம் வஹாப் மற்றும் ரவிஜி பாடியது.

0: தாதா படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து பாடியது அந்த பாடல்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 9 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: திரைகானம்

0: எங்க ஊரு பாட்டுக்காரன் படத்திற்காக தீபன் சக்கரவர்த்தி பி சுஷீலா பாடியது இளையராஜாவின் இசையில் ஒலித்தது.
1: மருமகளே,
2: என்னம்மா?
1: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு?
2: அதாவது
1: இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
2: அப்ப கொடுக்கல் வாங்க.
1: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
2: ஓ,
1: அதாவது யூபிஐல இருந்து.
2: அப்படியா?
1: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
2: அது என்னம்மா?
1: முகத்தை காட்டுறது கூட யூபிஐ கிட்ட காட்டு.
2: நீங்க வேற அம்மா.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 9:10:40.
5: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
6: முகத்தில்
7: ஒரு ஊர்ல ஒரு துறவி இருந்தார், புத்த சமய துறவி. அந்த ஊர் மன்னன் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கான். ஒரு நாள் புறப்பட்டு போனான், துறவியின் பாதங்களை தொட்டு வணங்கினான். அதுக்கப்புறம் சொன்னான், ஐயா, நான் உங்களை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன். இனிமே நீங்க இங்கே எதுக்கு இருக்கணும் அப்படின்னானா. அவன் மனசுக்குள்ள என்ன நினைப்புன்னா, இவர் எங்க வரப்போறாரு, நான் ரொம்ப

0: மேனவன் எனக்கு எதுக்கு அரண்மனை வாசம்னு சொல்லி விடுவார் அப்படின்னு நினச்சிருக்கான். ஆனால் அந்த துறவி என்ன பண்ணார் தெரியுமா? அப்படியா, சரி போகலாம், வா போய் உன் ரதத்தை கொண்டுட்டு வா, அரண்மனைக்கு போகும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி ஆடம்பரமாக போகணும் அப்படின்னு விட்டாராம். துறவி இப்படி சொன்னதும் அந்த மன்னனுக்கு மனசுக்குள்ளே சந்தேகம் வந்துட்டுது. இவர் உண்மையிலேயே துறவி தானா, ஏமாத்து பேர் வழி மாதிரி தெரியுதே அப்படின்னு நினச்சிருக்கான். இருந்தாலும் இனிமேல் என்ன பண்ணுறது, சொல்லியாச்சு. ரதத்தை கொண்டுட்டு வந்தான், துறவி ஏறி உட்காந்தார். பக்கத்தில் ராஜா, அவர் ரொம்ப உற்சாகமாக வரார், இவன் ரொம்ப சோர்ந்து போய் வரான். துறவி மரத்தடியிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவர், அரண்மனையில் எளிமையாக ஒரு இடத்துல உட்காந்துக்குவார் அப்படின்னு நினைச்சான். ஆனால் அப்படி இல்லை, அரண்மனைக்கு வந்த உடனே அந்த துறவி அதை கொண்டுட்டு வா இதை கொண்டுட்டு வான்னு சொல்லி உத்தரவு போட ஆரம்பிச்சுட்டார். அரண்மனையிலிருந்தால் அரசனை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார். ராத்திரி பூரா சௌகரியமாக தூங்கினார். பகலில் அரண்மனை தோட்டத்தில் உலாவ வேண்டியது, நீச்சல் குளத்தில் குளிக்க வேண்டியது, இப்படியே பொழுது போக்கிட்டு இருக்கிறார். அந்த அரண்மனையில் துறவி வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார். மன்னனால் அப்படி இருக்க முடியல, அவருக்கு எந்த கவலையும் இல்லை, இவனுக்கு அரசாங்க கவலைகள். துறவி அப்படி இருக்கிறத இவனால் தாங்கிக்க முடியல. ஒரு நாள் அவர்கிட்டயே போய் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நானா. துறவி பார்த்தார், நான் இந்த அரண்மனைக்கு வரும்பொழுதே நீ என்னமோ என்கிட்ட கேட்கணும்னு நினைச்ச, ஏன் காலதாமதம், நீ அனாவசியமாக உன்னையே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற, நீ கவலையாக இருக்கேங்கிறது எனக்கு புரியுது. நான் மரத்தடியில் இருந்தப்போ கூட என்னை அடிக்கடி வந்து சந்திச்சுக்கிட்டு இருப்பேன், ஏதாவது விளக்கம் கேட்கறது உண்டு. இங்கே வந்த பிறகு என்னை சந்திக்கிறது கூட அபூர்வமாக போயிட்டுது. நீ இப்போ என்ன கேட்க போகிறேங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் கேள் அப்படின்னாராம். வேற ஒன்றும் இல்லைங்க, இப்போ உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டு பேரும் அரண்மனையில் தான் இருக்கிறோம், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, நான் அப்படி இருக்க முடியல. இவ்வளவுக்கும் நீங்கள் முன்னாடி இருந்தது மாதிரி இல்லை, தினமும் தங்க தேர் கேட்குறீங்க, உயர்தரமான ஆடைகள் அணியிறீங்க, சுவையான சாப்பாடு, இப்படி இருக்கிறப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம், இதுதான் மன்னனுடைய கேள்வி. இதுக்கு பதில் சொல்கிறேன், என் கூட புறப்பட்டு வா, இந்த நகரத்துக்கு வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லி அரசனை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் எல்லைக்கு வந்து சேர்ந்தார் துறவி. அங்கே போய் சொன்னார், இதை பாருப்பா, இந்த இடத்த தான் தேடிக்கிட்டு இருந்தேன், இனிமேல் நான் வந்து திரும்பி வரப்போகிறதில்ல, நீ என்னோட வர்றியா திரும்பி போறியா அப்படின்னார். நான் எப்படிங்க உங்கள் கூட வர முடியும், என்னுடைய நாடு, என்னுடைய சொத்துக்கள், மனைவி, மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படிங்க வர்றதுன்னா. இப்போ அந்த துறவி சொன்னார், இப்போ வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டியா, நான் அரண்மனையில் இருந்தேன், எல்லா வித பொருள்களும் உடையவனாக இருந்தேன், ஆனால் எதையும் சொந்தம் கொண்டாடுறவனாக இருக்கல, ஆனால் நீ அப்படி இல்லை, எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற, இதுதான் நமக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொன்னார். அரண்மனை ஆடைகளை அப்படியே களைஞ்சார், அரசங்கிட்ட கொடுத்தார், உன்னுடைய ஆடைகளை நீயே வச்சுக்கோன்னார். அவர் பாட்டுக்கு நடந்து போனார், திரும்பியே பார்க்கல. அரசனுக்கு அப்போதான் தன்னுடைய அறியாமை விளங்குச்சான். இதிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்கள், அதையெல்லாம் முறையாக பயன்படுத்தினா மகிழ்ச்சி, அதை விட்டுட்டு அதுக்கெல்லாம் சொந்தம் கொண்டாட ஆரம்பித்தா கவலை. நம்ம ஆட்கள் வந்து சொந்தம் கொண்டாடுற விதமே தனி. ஒரு ஆள் இன்னொருத்தங்கிட்ட ஒரு குடை கடன் வாங்கியிருந்தான், திருப்பி கொடுக்கல. குடையை கொடுத்தவன் கேட்டான், என்கிட்ட கடன் வாங்கினியே கூட, அதை கொஞ்சம் திருப்பி தர்றியான்னா, அது உனக்கு இப்போ அவசரமாக தேவைப்படுதா அப்படின்னு கேட்டான். இவன், எனக்கு தேவைப்படலை, அந்த குடையை நான் யாருக்கிட்ட வாங்கியிருந்தேனோ அவனுக்கு இப்போ அது அவசரமாக தேவைப்படுது அப்படின்னு அந்த ஆள்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 9:15. 25 நிமிடம் 25 நொடி.

இன்றைய உதகமண்டலம் உழவர் சந்தையின் காய்கறி கீரை வகைகள் மற்றும் பழ வகைகளின் விலை நிலவரம் இதோ உங்களுக்காக. விலை அளவுகள் யாவும் கிலோ ஒன்றுக்கானவை மட்டும். கத்தரிக்காய் இன்று கிலோ 45 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெண்டைக்காய் 50 ரூபாய்க்கும் தக்காளி நாட்டு ரகம் 25 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அவரை 70 ரூபாய், புடலங்காய் 35 ரூபாய், பீர்க்கங்காய் 50 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், கொத்தவரை 40 ரூபாய், பூசணிக்காய் 18 ரூபாய், அரசாணிக்காய் 20 ரூபாய், பச்சை மிளகாய் 55 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 62 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 47 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பொரியல் தட்டை 35 ரூபாய், முருங்கைக்காய் 70 முதல் 75 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 38 ரூபாய்க்கும், சக்கரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 55 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மேரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 45 ரூபாய், பீட்ரூட் 45 முதல் 50 ரூபாய்க்கும், நூல்கோல் 45 ரூபாய்க்கும், டர்னிப் 35 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. முட்டைகோஸ் 30 ரூபாய், காலிஃப்ளவர் 40 ரூபாய், பட்டாணி 150 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 210 ரூபாய்க்கும், இஞ்சி 210 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கரி பீன்ஸ் 60 ரூபாய், புஷ் பீன்ஸ் 70 ரூபாய், டபுள் பீன்ஸ் 100 ரூபாய், ஊட்டி அவரை 120 முதல் 130 ரூபாய், கலர்கோஸ் 40 ரூபாய், குடைமிளகாய் 80 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 45 ரூபாய், புரோக்கோலி 100 ரூபாய், கறிவேப்பிலை கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய், கொத்தமல்லி 70 ரூபாய், புதினா 60 ரூபாய், கீரை வகைகள் யாவும் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 40 ரூபாய், வாழைப்பூ 10 ரூபாய், நெல்லிக்காய் 80 ரூபாய், வெள்ளரிக்காய் 40 ரூபாய், மக்காச்சோள கதிர் 30 ரூபாய், எலுமிச்சம்பழம் 70 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், பப்பாளி 45 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 190 ரூபாய்க்கும், திராட்சை 100 முதல் 200 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மாம்பழம் 100 முதல் 130 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வாழைப்பழம் பூவன் ரகம் 50 ரூபாய், ரஸ்தானி 60 ரூபாய், மோரிஸ் 45 ரூபாய், நேந்திரன் 45 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், கற்பூரவல்லி 50 ரூபாய், ஆப்பிள் 240 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், சாத்துக்குடி 110 ரூபாய், அன்னாசி பழம் 90 ரூபாய்.

இதுவரை இன்றைய உதகமண்டலம் உழவர் சந்தையின் காய்கறி கீரை வகைகள் மற்றும் பழ வகைகளின் விலை நிலவரங்கள் வழங்கப்பட்டது உங்களுக்காக.

திறந்த வெளியில் தேங்கும் நீர் கொசுக்களின் உற்பத்திக்கு காரணமாகிறது. மலேரியா, டெங்கு போன்ற நோய்களை பரப்பும் கொசுக்களிடமிருந்து நம்மை பாதுகாக்க திறந்த வெளியில் தண்ணீர் தேங்குவதை தவிர்ப்பீர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 9:20. திரைக்கானம்

பெண்மணி அவள் கண்மணி இந்த படத்தின் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட கேட்டீர்கள். பாடலை எழுதியவர் வாலி, பாடலுக்கான இசை சங்கர் கணேஷ்.

கங்கை அமரனின் பாடல் வரிகளை கேட்டீர்கள். இளையராஜாவின் இசையில் பாண்டி நாட்டு தங்கம் படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம், சித்ரா குழுவினர் பாடியது கேட்டார்ந்த பாடல்.

இது நம்ம ஆளு படத்திற்காக கேஜே ஏசுதாஸ் பாடியதை கேட்டீர்கள். முத்துலிங்கம் எழுதி பரத்வாஜ் இசையில் இடம்பெற்றது அந்த பாடல்.

கதாநாயகன் படத்திற்காக கே ஜே ஏசுதாஸ் பாட கேட்டீர்கள். பாடல் எழுதியவர் வைரமுத்து, பாடலுக்கான இசையை வழங்கியவர் சந்திரபோஸ்.

கழுகுமலை கல்வன் என்ற படத்திற்காக மனோவாணி ஜெயராம் பாடியது அந்த பாடல். பாடலை எழுதியவர் வாலி, பாடலுக்கான இசை சந்திரபோஸ்.

0: கரகாட்டக்காரன் படத்திற்காக மனோ சித்ரா பாடியது அந்த பாடல். கங்கை அமரனின் பாடல் வரிகள் இளையராஜாவின் இசையில் ஒலித்தன. கேட்ட அந்த பாடலோடு இந்த திரைக்கானம் நிறைவு பெறுகிறது.
1: வான் நின்று பெய்யும் மழை, தான் செல்லும் வழியில் உள்ள குளம் குட்டை ஏரி ஆறு எல்லாம் நிரப்பி காடு கழனையெல்லாம் வளமாக்கி கடல் சேரும். அந்நீரை இயன்றவரை நிலத்தில் சேர்த்து வைப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.
2: பழங்களும் காய்கறிகளும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மண்ணுக்கும் சக்தி அளிப்பவை. வீணாகும் சமையலறை கழிவுகளை இயற்கை உரங்களாக மாற்றுவோம். வளமான மண்ணே வாழ்வின் ஆதாரம்.
1: பொதுமக்களின் கனிவான கவனத்திற்கு,
3: மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
1: வீட்டில் உள்ள மின் இணைப்புகளில் நீர்க்கசிவு உள்ளதா என கண்காணித்து அதனை சரி செய்ய வேண்டும்.
3: பழுதடைந்த மின் சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
1: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மேலும் மின் கம்பங்களை கையால் தொடவும் கூடாது.
3: வீட்டின் முன்பு தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
1: மழை காலங்களிலும் காற்று அதிகமாக வீசும் காலங்களிலும் ஆறு குளம் ஏரி அணைகள் போன்ற நீர்நிலைகளின் அருகில் செல்வதை தவிர்ப்பது நலம். மேலும் இது போன்ற நீர்நிலைகளின் அருகில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வதை தவிர்க்க வேண்டும். மழை காலங்களில் ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டி FM 101.8.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 10:30. நேர்களினி கேட்கலாம் திரைகாணம்.

ஒளித்த பாடல் இது நம்ம பூமி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் அவர்களோட குரல்ல கேட்டோம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8.

ஒலித்த பாடல் செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட குரலில் கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகாணம்.

ஒளித்த பாடல் இதயம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்பிரமணியம் மற்றும் குழுவினர் இணைந்து பாடியது. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

ஒழித்த பாடல் மே மாதம் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் சித்ரா இணைந்து பாடியது ஏ ஆர் ரகுமான் அவர்களோட இசையில. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. திரைகானம் தான் கேட்டுட்ருக்கீங்க.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். அனைத்து துறை வளர்ச்சியானது ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளது. பொது வாழ்வில் இளையோர்கள் அதிக அளவில் ஈடுபட வேண்டும் என்று முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்கள் இன்று இரவு தாயகம் கொண்டுவரப்படும் என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதரக அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி காலமானார். அவரது இறுதிச்சடங்கு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். பழனிக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கியுள்ளது. மதுரை திருச்சி 4 வழிச்சாலையில் கொட்டாம்பட்டி அருகே இன்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்காசியாவில் அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளதால் பதற்றம் நீடிக்கிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டுமே தவிர ராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவிற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் இந்தியா. இன்றைய கேள்வி, மத்திய அரசின் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்படும் உணவு எவ்வளவு? கேள்வி மீண்டும் ஒரு முறை, மத்திய அரசின் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்படும் உணவு எவ்வளவு?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 11:04:30. திரைகானம்

இருமலுக்கும் தும்மலுக்கும் சளிதான் காரணம்னு நினைக்கிறோம். இல்லங்க, தூசியும் தான். காற்று மாசுபாடு நமது உடல் நிலையையும் பாதிக்கும். உள்வாங்கும் மூச்சு கூட இயற்கையா இருப்பதுதான் நல்லது. உணர்வோமா? காற்று மாசுபாட்டை தவிர்ப்போம், உடல் நலத்தை காப்போம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12 மணி. நேர்களின் கேட்கலாம் இன்றைய நாளுக்கான நிகழ்ச்சி நிரலினை. இன்று பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழ் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் காட்டுநாயக்கர் பாடல்கள். 2:30 பூவையர் உலகம். கைப்பின்னல் மற்றும் பல கைத்தொழில்கள் செய்யும் விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். 2:55 வானிலை அறிக்கை.

இன்று பிற்பகல் 3 மணிக்கு செய்திச் சுருக்கம். தொடர்ந்து 3:02 ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திரை இசை, இடம்பெறும் சொல் ரோஜா, நேயர்கள் பங்குபெறும் நேரடி நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு திரைகானம், 5 மணிக்கு செய்திச் சுருக்கம், 5:02 பொன்மாலை பொழுது, வாடாமலர், நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெடதகமுழு படுகமொழி பாடல்கள், 7 மணிக்கு திரைகாணம், 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும், முள்ளங்கி சாகுபடி குறித்து விவசாயி ரஃபிக் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு செய்தியறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும், தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 9:15 செய்திச் சுடர், 9:30 இசை பேருரை, அருள் தரும் அம்பிகை இசை பேருரை நிகழ்த்துபவர்

0: நேரிலே இன்றைய நாளுக்கான நிகழ்ச்சி நிரலினை கேட்டீர்கள்.
1: எறும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டீங்க, என்னோட நெசமணியா இது.
0: உண்மையை கண்டுபிடித்தாரா சரோஜா?
2: பார்க்கத்தானே போறேன்.
0: என்ன செய்ய காத்திருக்கிறார் நேசமணி? நடக்க போகும் விபரீதம் என்ன? கேளுங்கள் நேயர்களே, டீ கடி பேச்சு ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 8:30 மணிக்கு. உங்கள் ஊட்டி FM 101.8.

0: responsibility for missile and drone strikes on U.S. military bases in Jordan, Bahrain and Kuwait as part of its ongoing Eye for an Eye operation. The attacks were described as retaliation for recent U.S. strikes on Iranian military targets. The IRGC claimed it damaged fuel depots, ammunition storage facilities, air defense systems and radar infrastructure. It also warned against further U.S. military activity in the Strait of Hormuz. The India Meteorological Department has forecast isolated heavy to very heavy rainfall over northeast India, West Bengal and Bihar during the next 2 to 3 days and isolated heavy falls in east Uttar Pradesh over 4 to 5 days. Fairly widespread to widespread rainfall is likely over Arunachal Pradesh, Assam, Meghalaya, Nagaland, Manipur, Mizoram and Tripura till Saturday. Benchmark domestic equity indices were trading around 0.2% down in a forenoon trade today. The Sensex slipped 145 points to 77,425, while the Nifty dipped 55 points to 24,153 when reports last came in. In women's cricket, England will resume their second innings at 130 for 6 in the historic one-off test at the Lords against India this afternoon. Resuming the penultimate day with an overall lead of 269, India declared their second innings at 341 for 7 at the stroke of tee, giving a target of 457 runs. Wicketkeeper batter Yastika Bhatia became the first woman to score a test century at Lords. And with that,
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12:10. நேயர்களினை கேட்கலாம் சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு 9344901038 என்ற எண்ணுக்கும், 8300109108 என்ற எண்ணுக்கும், 0423 என்ற இணைப்பெண்ணை பயன்படுத்தி 2966781 என்ற எண்ணுக்கும் அழைத்து ஹெல்த், ஹோம் டெக்கரேஷன், குக்கிங் மற்றும் சேவிங்ஸ் போன்ற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்.
2: நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: நேரலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒரு பாடல்.

ஒலித்த பாடல் ரிதம் திரைப்படத்திற்காக உன்னிமேனன் அவர்களோட குரல்ல கேட்டோம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 ஸ்னேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.

0: நேர்களே, சிநேகிதியை நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சார், நான் ஊட்டியிலேருந்து தீபா பேசுகிறேன்.
0: ஆ, வணக்கம் தீபா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம். சொல்லுங்கள், இன்றைக்கி என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க நம்ம நிகழ்ச்சிக்கு?
1: இன்றைக்கி வந்து கேட்டுட்டாங்க சார்.
0: ம், சொல்லுங்கள்.
1: இப்போ நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம், இல்லைன்னா ஏதாவது இது போகிறோம், வெளியே போகிறோம், இம்பார்ட்டண்ட்டான இது போகிறோம்னா, நம்ம ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக தெரியணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடிங்க சார், கடலைமாவு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் சந்தன பவுடர், அப்புறம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிடணுங்க சார். பன்னீரில்.
0: ஓகேங்க.
1: நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது சார். நம்மளுக்கே அந்த அளவு பார்த்தா தெரியும் எப்படின்னு. அது வந்து நம்ம 10 minutes அப்ளை பண்ணிக்கணும் சார், ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு அப்புறம் வாஷ் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சார்.
0: ஓகேங்க.
1: சில பேர்த்துக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும், அவங்க என்ன பண்ணலான்னா மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டருக்கு பதிலாக மில்க் ஆட் பண்ணிக்கலாங்க சார்.
0: ஓகே, ரோஸ் வாட்டருக்கு பதிலாக மில்க் ஆட் பண்ணிக்கலாம்.
1: ஆமாங்க சார், அந்த இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம்.
0: ஓகேங்க. ஏன்னா ஊட்டியில் இருக்கவங்களுக்கு நமக்கு மெயினாக கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இங்கே காலநிலை மாற்றம் அடிக்கடி ஏற்படுது இல்லைங்களா? அதனால இந்த மாதிரியான டிப்ஸ் கண்டிப்பாக மக்களுக்கு தேவைப்படும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வேற ஏதாவது டிப்ஸ் இருக்கா? ஓகேங்க, ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
1: நன்றிங்க.
0: ஓகேங்க. உங்களுக்காக மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமகிட்டு.

0: பார்.
1: ஒழித்த பாடல் தர்மா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்களோட குரலில் கேட்டோம். நிலையத்தின் நேரம் 12:25. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சிநேகிதியே. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார். மகா தாரா அவர்கள் இருந்து பேசுறேன் சார்.
1: வணக்கம் மகா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்குமா சார்? நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்கும். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன குறிப்புகளோட வந்திருக்கீங்க?
2: அளவு குறிப்பு சொல்றேன் சார். அதாவது சார், கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு, பூலாங்கிழங்கு சார், அப்புறம் கடலை பருப்பு, அப்புறம் வந்து பாசிப்பருப்பு, அப்புறம் வந்து துண்ணூறு பத்தினி இலை, அப்புறம் ரோஜா பூ, நாட்டு ரோஜாவில ரோஸ் கலரு, அப்புறம் சம்பங்கி பூ, அப்புறம் வந்து செண்பகப்பூ, அப்புறம் வந்து சார் தாழம்பூ, அப்புறம் வந்து மல்லிகை பூல ரோஜா பூ மாதிரி இருக்குமில்லங்க, அடுக்கு மல்லிகாட்ட ரோஸ் கலர் ரோஸ் மாதிரியே இருக்கும் அந்த பூவு, அப்புறம் வந்து இந்த எல்லா பூ, அப்புறம் மல்லி அப்புறம் ரோஜா வந்து கொடி ரோஜா, அது வெள்ளையா இருக்கும், கொடியில இருக்கும், வெள்ளை வெளியேட்டு இருக்கு பால் மாதிரி அந்த ரோஜா பூவு, இது தொண்ணூறு பத்தினி இலை சொல்லிட்டுங்களா, அது தொண்ணூறு பத்தினி இலை, இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நிழல்லையே காய் வைக்கணும். அப்புறம் வந்து இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த பழங்கள் வந்து எலுமிச்சம்பழம், தக்காளி பழம், ஆரஞ்சு பழம், பப்பாளி பழம், இது எல்லாம் சின்ன சின்ன சின்ன குட்டி குட்டி குட்டி பீஸா இருக்கு, இது எல்லாம் நிழல்லையே காய் வைக்கணும். பழங்காய கொஞ்சம் நாள் ஆகும், எல்லாத்தையும் காய வச்சு நல்லா மொறு மொறுன்னு காஞ்ச பிறகு நம்ம திறமை இருந்தா உரல்ல போட்டு இடிச்சுக்கலாம், இடிச்சு சளிச்சு எடுத்துக்கலாம், மறுபடியும் அந்த திப்பிய மறுபடியும் இடிச்சு போட சளிச்சு போட்டுக்கலாம். அது அப்படி செஞ்சோம்னா கொஞ்சம் பவர் இன்னும் அதிகமா இருக்கும். அப்படி இல்லைன்னா மெல்லில் குண்டி அரைச்சி வச்சுக்கிட்டு அதே தடவிட்டு இருந்தோம்னா முக உடம்பு ஃபுல்லா வச்சிருந்தோம்னா கருப்பா இருக்கிறவங்க மாநிறம் ஆயிடுவாங்க, மாநிறம் இருக்கிறவங்க மஞ்சள் கலர் ஆயிடுவாங்க, இது கேரண்டி. இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றோம், அது அது மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனா சில பேர்த்துக்கு மஞ்சள் போட்டாலே அலர்ஜி வந்துடும், அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த பேஸ்ட் எடுத்து குழப்பி காதுல தின்காதுல வைக்கணும். வச்சோம்னா ஏதாவது அலர்ஜி இதுன்னா அரிப்பா இருந்ததுன்னா அதை நீங்க போட வேண்டாம். அரிப்பெல்லாம் வெள்ளாதவங்களுக்கு சோப்பு போட்டாலும் சில பேர்த்துக்கு அலர்ஜி வரும். அந்த மாதிரி அலர்ஜி இருக்கிறவங்க இந்த காதுல பின்காதுல அந்த கம்மல் போடுறதுல பின்காதுல வச்சு பார்த்தீங்கன்னா அலர்ஜி இருந்தா அரிப்பு தெரியும், அரிப்பு தெரிஞ்சா போடாதீங்க, இல்லைன்னா போடுங்க. நீங்க வேற எந்த காசு கொடுத்தால நீங்க இது பண்ணவே வேண்டிய அவசியமே இல்லை, நிச்சயமா 100% கலர் கிடைக்கும்.
1: ஓகேங்க, முயற்சி பண்ணி பார்க்கலாம், பார்த்துட்டு கண்டிப்பா நானும் சொல்றேன். ரொம்ப நன்றி.
2: நன்றி சார்.
1: ஓகே, நிறைய குறிப்புகள் வந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8.

0: உயிரே திரைப்படத்திற்காக உன்னிமேனன் சுவர்ணலதா இணைந்து பாடி அந்த பாடல் கேட்டோம். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டிஎஃப்எம் 101.8 நிலையத்தில். நேரம் 12:35. ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் அடுத்த நேரத்தை பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் திருநெல்வேலி ஜிஎம் சத்திரம் அம்பிகம் அம்பலவாணம் பேசுறேன்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்கம்மா?
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சார்.
0: ஓகேங்க. எனக்கு என்ன
1: மிளகு சாதத்தை பத்தி கேட்கறேன்.
0: ஓ, மிளகு சாதம் பத்தி. ஓகேங்க, ஓகே சொல்லுங்க.
1: நம்ம குறைய வச்சு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் நம்ம கூடுதலாக வயசானாலும் வச்சுக்கலாம். சாதம் ஒரு கப்பு, மிளகு இந்த சீரகம் எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் வச்சுக்கணும்.
0: ஓகேங்க.
1: கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு ஒரு 4 பல் வச்சுக்கணும். கடு கொஞ்சம் போடுறது தாளிக்க, நெய் கொஞ்சம் போல, உப்பு தேவையான உப்பு, மிளகு சீரகம் இந்த கருவேப்பிலை பூண்டு எல்லாத்தையும் வெறும் வானொலியில வறுத்து பொடிச்சு கிடக்கும்.
0: ஓகேங்க.
1: அப்புறம் சாதம் வச்சுக்கிட்டு சாதம் வழக்கமா சாதம் வச்சோமா, வச்சுட்டு அதை நல்லா தட்ட உதிர வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நெய்யை வச்சு கடுகுண்டு மட்டும் தாளிச்சு அது பொடித்த பொடி உப்பு அதோட போட்டு இந்த வறுத்து பொடி இருக்குல்ல நம்ம பொடிச்சு வச்சிருக்கோமா மிளகு சீரகம், அதையும் போட்டு கிளறி சாப்பிடலாம்.
0: ஹலோ, சொல்லுங்க.
1: மிளகு சீரகத்தெல்லாம் கார காரமா இருக்கும், சளி சளி ஜீரணம் போட்டதுக்கு நல்லது. அப்பெல்லாம் தொத்துக்கலாம். அதாவது நம்ம வீட்டுல மத்தியானம் சாதம் வச்சுட்டு குழம்பு குறையா இருந்து தட்டி போயிடுச்சு சாதம் மீதிட்டுனா நைட்டு கூட அப்படி செஞ்சு
0: சாப்பிட்டுக்கலாம்.
1: திரும்ப குழம்பு வைக்க மாட்டோம்ல, மத்தியானம் வச்ச குழம்பு தீர்ந்துட்டுனா நைட் சாதம் மீதிட்டுனா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்.
0: ஓகேங்க. அதை பொதுவாக வந்து இந்த ரசம் எல்லாமே வந்து சூடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, அதை எப்படி சூடு பண்ணாமே இல்லை நம்ம சாப்பிடலாங்களா? இல்ல
1: ஆமா இல்ல இல்ல, மிளகு சேதம் ரெடியா வச்சுட்டு இப்படி அந்த காலம் மத்தியானம் மிஞ்சி இருந்தா ராத்திரி கூட இப்படி செஞ்சு
0: சாப்பிட்டுக்கலாம். சரிங்க.
1: ஆமா, நம்மளுக்கு இதான் வேணும்னாலும் மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம். மிளகு சேதம்
0: மிளகு
1: சாதத்தை வச்சு சூடாவும் சாப்பிட்டுக்கலாம். காலம் மிஞ்சினாலும் நம்ம வந்து இப்படி வேஸ்ட் ஆகாம இப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்.
0: ஓகேங்க, ஓகேங்க, ரொம்ப ரொம்ப
1: நல்லது.
0: ஓகேங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. வேற ஏதாவது குறிப்புகள் கொடுக்குறீங்களா? நேயர்களே, நம்ம நேயர்கள் ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய குறிப்புகளை தராங்க. எல்லாருக்குமே இது வந்து ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: நேர்களே, கேட்ட பாடலுடன் இன்றைய சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: கனிவான கவனத்திற்கு.
2: மழை காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
1: வீட்டில் உள்ள மின் இணைப்புகளில் நீர்க்கசிவு உள்ளதா என கண்காணித்து அதனை சரி செய்ய வேண்டும்.
2: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
1: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மேலும் மின் கம்பங்களை கையால் தொடவும் கூடாது.
2: வீட்டின் முன்பு தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
1: மழை காலங்களிலும் காற்று அதிகமாக வீசும் காலங்களிலும் ஆறு, குளம், ஏரி, அணைகள் போன்ற நீர்நிலைகளின் அருகில் செல்வதை தவிர்ப்பது நலம். மேலும் இது போன்ற நீர்நிலைகளின் அருகில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வதை தவிர்க்க வேண்டும். மழை காலங்களில் ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8.
0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பை எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவின் திறனை மேம்படுத்த ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு இளைய சமுதாயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஒற்றுமை, பாதுகாப்பு, வளம் மற்றும் நிர்வாகத்திற்காக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. வியட்நாமிற்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஹோச்சி மின் நகரிலிருந்து வியட்நாம் விமானம் மூலம் இன்று இரவு 9:35 அவர்களின் உடல்கள் மும்பை கொண்டுவரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையிலிருந்து ஒவ்வொரு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை அந்தந்த மாநில அரசுகள் கொண்டு செல்லுமாறு தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பு எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய பஞ்சாயத் ராஜ் அமைச்சக செயலர் திரு விவேக் பரத்வாஜ், அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கிராம பஞ்சாயத்துகள் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட்டு நீர் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தேசிய சுகாதார ஆராய்ச்சிக் கொள்கையை வடிவமைப்பதற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் கருத்துக்களை வரவேற்றுள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் சுகாதார ஆராய்ச்சியை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு அம்சங்கள் இந்த வரைவுக் கொள்கையில் இடம்பெற இருப்பதாக தெரிவித்துள்ளது. மக்களின் சுகாதார தேவைகளுக்கு ஏற்ப பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. உயர்தர ஆராய்ச்சி மூலம் தேசிய சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த புதிய கொள்கை வழிவகை செய்யும். தேசிய ஆரோக்கிய ஆராய்ச்சி அம்சங்களை உருவாக்கி சுகாதார ஆராய்ச்சியை மேம்படுத்துவதே இந்த வரைவுக் கொள்கையின் நோக்கமாகும். வரும் 27 தேதிக்குள் இது தொடர்பாக கருத்துக்கள் அனுப்ப வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானி காலமானதை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா இன்று ஒருநாள் தேசிய துக்கம் அனுசரிக்கிறது. இதனையடுத்து நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படுகிறது. துக்கம் அனுசரிக்கும் விதமாக இன்று நடைபெறவிருந்த அதிகாரப்பூர்வமான நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் அல்தானி மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பிரதமரின் கிசான் சம்பதா யோஜனா திட்டம்

0: திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உணவு பதப்படுத்துதல் துறையை மேம்படுத்தி விவசாயிகளின் வருவாயை உயர்த்தவும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியைச் சேர்ந்த தொழில் முனைவோர் ஒருவர் இத்திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற்று பயனடைந்ததாக தெரிவித்துள்ளார்.
1: நாங்கள் தென்காசி மாவட்டத்தில் உள்ள புளியங்குடிங்கிற ஒரு டவுன்ல இருந்து பேசுகிறோம். நம்ம கஸ்தூர் இந்தியன் ஸ்வீட்ஸ்லங்கிற ஒரு பீனட் சிக்கி கம்பெனியில் எங்களுக்கு வந்து நம்ம பாரத பிரதமர் உன்னத திட்டத்தில் ஒன்றான பிஎம்எஃப்எம் ஸ்கீமில் நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தோம். அது எலிஜிபிள் ஆகி லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட 26.24 lakhs வந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் லோனு. 9.18 lakhs வந்து தள்ளுபடியாக மட்டுமே கிடச்சிருக்கு. ஸோ இதனால் நாங்கள் நிறைய மிஷினரிஸ் வாங்கியிருக்கோம். மேன் பவர் டிபெண்டன்ஸிலேருந்து மிஷினரி மாறி இருக்கோம். ஸோ இதனால் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கு, அதுமாதிரி வியாபாரம் நல்லா விருத்தியாகுது. ஸோ இந்த ஸ்கீம் கொடுத்த பாரத பிரதமர் நம்ம நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்தும் வகையில் கொண்டுவரப்பட்ட இந்த மசோதாக்களுக்கு அம்மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். கடந்த ஜூன் மாதம் மேற்குவங்க சட்டப்பேரவையில் குற்றவியல் தடுப்பு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆளுநர் ஒப்புதல் பெறப்பட்ட இந்த சட்டத்தின் கீழ் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை ஓராண்டு வரை சிறையில் அடைத்து விசாரணை செய்ய வகை செய்கிறது. இதன் மூலம் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை முன்கூட்டியே கண்டறிந்து அவர்களை கைது செய்வதன் மூலம் வன்முறையை தடுக்க முடியும் என்று அம்மாநில அரசு கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் பல்வேறு சமூக விரோத செயல்கள் மூலம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருந்ததாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியிருந்தார். புதிய சட்டம் மூலம் மகளிர் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உஸ்பெகிஸ்தானின் கேரளம் மாநிலத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விசாரணையை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேரளம் காவல்துறை தலைவர் மற்றும் வெளியுறவு அமைச்சகம் டாஸ்கண்டில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான அறிக்கையை ஒரு வாரத்திற்குள் ஆணையத்திடம் சமர்ப்பிக்குமாறு கேரளம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. உயிரிழந்த மருத்துவ மாணவியின் குடும்பத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்க வேண்டும் என்று உஸ்பெகிஸ்தானுக்கான இந்திய தூதரிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இது தொடர்பாக ஈரான் அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஜோர்டனின் பிரின்ஸ் ஹசன் விமானப்படை தளம், பஹ்ரைனில் உள்ள ஷேக் இசா விமானப்படை தளம், குவைத்தில் உள்ள அலி அல் சலேம், அகமத் அல் ஜாஃபர் விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் மூலம் எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள், ராணுவ தளவாடங்கள், ரோடர் கருவிகள் சேதமடைந்ததாக கூறியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்காக ஈரானின் பல்வேறு ராணுவ தளங்கள் மீது அமெரிக்கா நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியது. ஈரான் ஏவுகணை தளங்கள், கடற்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ஒருங்கிணைந்த மத்திய ராணுவ முகமை கூறியுள்ளது. மியான்மர் முன்னாள் தலைவர் ஆங் சான் சூகியின் உடல்நிலை குறித்து ஆராய ஆசியான் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடைபெற்றது. இது தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிலிப்பீன்ஸ் வெளியுறவுத்துறை அதிகாரி மரியா தெரசா, ஆங் சான் சூகி உடல்நிலை சீராக இருப்பதாக மியான்மர் அரசு கூறியதாக தெரிவித்தார். கடந்த 2021 பிப்ரவரி மாதத்தில் மியான்மரில் ராணுவ ஆட்சி வந்ததையடுத்து ஆங் சான் சூகி கைது செய்யப்பட்டார். 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஆங் சான் சூகி விடுதலை செய்ய உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இதனையடுத்து அவரது சிறை தண்டனை காலம் குறைக்கப்பட்ட போதிலும் அவர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் என்பது குறித்து தகவல் ஏதும் வெளியிடப்படவில்லை. மேற்கு வங்கம், பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு உத்தரப்பிரதேசம், ஒடிஷா, உத்தராகண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் நாளை மறுநாள் வரை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், தெலங்கானா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர், அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு சூறாவளி காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கடலோர ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லண்டன் லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 4 விக்கெட்கள் மட்டுமே எஞ்சியிருக்கும் நிலையில் மேலும் 377 ரன் எடுக்க வேண்டும். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன்னும் எடுத்துள்ளது. நான்காம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை தொடங்குகின்றன. நாளை மறுநாள் நள்ளிரவு மணி 12:30 டலாஸில் நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. வியாழக்கிழமை நள்ளிரவு மணி 12:30 அட்லாண்டாவில் நடைபெறும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இத்தாலியின் ஜனிக் சின்னர் வென்றுள்ளார். இறுதி ஆட்டத்தில் அவர் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவை 6-7, 7-6, 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் வென்றார். மகளிர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை சீனாவின் கியோ ஹான்யோ பிரான்சின் கிறிஸ்டினா இணை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பு எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: நிலையத்தில் நேரம் 12:50.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் PM சூர்யா கர் முஃப்த் பிஜ்லி யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். மின்சாரம் என்பது இன்று அத்தியாவசிய தேவையாகிவிட்டது. ஆனால் ஒவ்வொரு மாதமும் மின்சார பில் வரும்போது நம்மில் பலருக்கு ஒரு சிறிய கவலை ஏற்படத்தான் செய்கிறது. இதற்கு தீர்வாகவும் இயற்கையோடு இணைந்த ஒரு வழியாகவும் வந்ததுதான் இந்த வீட்டுக்கூரை சூரிய மின்சக்தி திட்டம். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் இந்தியாவில் உள்ள 1 கோடி வீடுகளுக்கு இலவச மின்சாரத்தை வழங்குவதும், மக்கள் தாங்களே மின்சாரத்தை தயாரிக்கும் மின் உற்பத்தியாளர்களாக மாற்றுவதும் ஆகும். இந்த திட்டத்தின் கீழ் உங்கள் வீட்டின் கூரையில் சோலார் பேனல்களை பொருத்துவதன் மூலம் மாதந்தோறும் 300 யூனிட் வரை இலவச மின்சாரம் பெற முடியும். அதிகப்படியான மின்சாரத்தை அரசாங்கத்திற்கே விற்று வருமானம் ஈட்ட முடியும். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத பசுமை ஆற்றலை நாம் உருவாக்க முடியும். சோலார் பேனல்களை வைப்பதற்கு அதிக செலவாகுமே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதற்காகவே மத்திய அரசு மிகப்பெரிய மானிய திட்டத்தை அறிவித்துள்ளது. 1 கிலோவாட் வரை ரூபாய் 30,000 மானியமும், 2 கிலோவாட் வரை ரூபாய் 60,000 மானியமும், 3 கிலோவாட் மற்றும் அதற்கு மேல் அதிகபட்சமாக ரூபாய் 78,000 மானியமாக வழங்கப்படுகிறது. மீதமுள்ள தொகைக்கு மிக குறைந்த வட்டி விகிதத்தில் வங்கிகள் கடன் வழங்குகின்றன. இது ஒரு செலவு அல்ல, நீண்ட காலத்திற்கான ஒரு சிறந்த முதலீடு. இந்த சோலார் பேனல்கள் 25 ஆண்டுகள் வரை உழைக்கக்கூடியவை. இதற்கு பெரிய பராமரிப்பு தேவையில்லை. அவ்வப்போது தண்ணீரில் பேனல்களை துடைத்து சுத்தமாக வைத்திருந்தால் போதுமானது. நீங்கள் பகலில் உற்பத்தி செய்யும் மின்சாரத்தை பயன்படுத்தியது போக மீதமுள்ளது பொது மின் இணைப்பிற்கு செல்லும். இரவு நேரத்தில் நீங்கள் கிரிட்டில் இருந்து மின்சாரம் எடுப்பீர்கள். மாத இறுதியில் நீங்கள் கொடுத்த மின்சாரத்திற்கும் எடுத்த மின்சாரத்திற்கும் உள்ள வித்தியாசத்திற்கு மட்டுமே நீங்கள் பணம் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் முறை மிக எளிமையானது. PM சூர்யாகர் .gov.in என்ற இணையதளத்திற்கு செல்லுங்கள். உங்கள் மாநிலம் மின்சார விநியோக நிறுவனம் மற்றும் நுகர்வோர் எண்ணை பதிவிடுங்கள். உங்களுக்கு பிடித்த அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தை தேர்வு செய்து சோலார் பேனல்களை பொருத்துங்கள். நிறுவிய பின் தணிக்கை செய்யப்பட்டு உங்கள் வங்கி கணக்கிற்கே நேரடியாக மானிய தொகை வந்து சேரும். சூரிய ஒளி என்பது இறைவன் நமக்கு கொடுத்த இலவச வரம். அதை மின்சாரமாக மாற்றுவது நமது புத்திசாலித்தனம். இந்த திட்டத்தின் மூலம் மின்சார பில்

பூஜ்யமாக மாறுவதுடன் கார்பன் வெளியேற்றத்தை குறைத்து நம் பூமியை காக்கவும் நாம் உதவுகிறோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் வீட்டை ஒரு மின் உற்பத்தி நிலையமாக மாற்றுங்கள். இருளை விரட்டுவோம், சூரிய ஒளியில் நாட்டை உயர்த்துவோம். இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் PM சூர்யாகர் பிஜிலி யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எறும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டீங்க, என்னோட நெசமணியா இது.
0: உண்மையை கண்டுபிடித்தாரா சரோஜா?
2: பார்க்கத்தானே போறேன்.
0: என்ன செய்ய காத்திருக்கிறார் நேசமணி? நடக்க போகும் விபரீதம் என்ன? கேளுங்கள் நேயர்களே, டீ கடி பேச்சு ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 8:30
3: பொதுமக்களின் கனிவான கவனத்திற்கு,
4: மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
3: வீட்டில் உள்ள மின் இணைப்புகளில் நீர்க்கசிவு உள்ளதா என கண்காணித்து அதனை சரி செய்ய வேண்டும்.
4: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
3: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மேலும் மின் கம்பங்களை கையால் தொடவும் கூடாது.
4: வீட்டின் முன்பு தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
3: மழை காலங்களிலும் காற்று அதிகமாக வீசும் காலங்களிலும் ஆறு, குளம், ஏரி, அணைகள் போன்ற நீர்நிலைகளின் அருகில் செல்வதை தவிர்ப்பது நலம். மேலும் இது போன்ற நீர்நிலைகளின் அருகில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வதை தவிர்க்க வேண்டும். மழை காலங்களில் ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
4: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டி FM 101.8.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: நிலையத்தில் நேரம் 1:29. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ணப்பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.
1: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
1: காற்று மழையின் போது மரம் அடர்ந்த சாலைகளில் பயணம் செய்வதை தவிர்க்கவும்.
0: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மின் கம்பங்களை கையால் தொடக்கூடாது.
1: வெளியே செல்லும் போது குடை, மழைக்கோட், நீர்புகா பைகளை எடுத்து செல்லவும்.
0: மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
1: மொபைல் போன், பவர் பேங்க், லேப்டாப், டார்ச் லைட் போன்ற மின்சாதன பொருட்களை முழுமையாக சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளவும்.
0: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
1: பேரிடர் காலங்களில் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: என்றும் பொதுநலனில் உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தமிழக விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் அர்ப்பணிப்பும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் 5 இந்திய மாணாக்கர் தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளதற்கு பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார ஒத்துழைப்பை ஐரோப்பாவுடன் வலுப்படுத்தும் வகையில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஸ்பெயின், பெல்ஜியம், பின்லாந்து நாடுகளுக்கு இன்று அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். முதற்கட்டமாக ஸ்பெயின் செல்லும் அவர் அந்நாட்டு தலைமை செயல் அதிகாரிகள் பங்கேற்கும் முதலீடு மற்றும் வர்த்தகம் தொடர்பான வட்டமேஜை கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். நீர் மேலாண்மையில் நாடு தன்னிறைவு பெற ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை மத்திய பஞ்சாயத்ராஜ் அமைச்சக செயலர் திரு விவேக் பரத்வாஜ் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நீர் மேலாண்மை மற்றும் நீர் பாதுகாப்பு திட்டம் குறித்த தேசிய அளவிலான பயிற்சியின் தொடக்க நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர் இதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை அமைச்சகம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது, வரும் 2031 ஆண்டிற்குள் மாநிலத்தின் அனைத்து பள்ளி வகுப்பறைகளும் ஸ்மார்ட் கிளாஸாக மாற்றம் செய்வது, அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வகுப்பு வரை உள்ள மாணாக்கருக்கு செயற்கை நுண்ணறிவு மற்றும் காலநிலை அறிவியலை பயிற்றுவிப்பது, ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். சென்னை பெரம்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 73,000 குடும்பங்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் பணியை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைக்கிறார். இதன் அடையாளமாக 10 பேருக்கு நியாயவிலைப் பொருட்களையும் முதலமைச்சர் வழங்குகிறார். தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் அவர் பெரம்பூர் பெருநகர போக்குவரத்து கழக பணிமனையும் ஆய்வு செய்ய உள்ளார். பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைக்கும் முதலமைச்சர் அத்தொகுதி மக்களின் கோரிக்கைகளை பெறும் வகையில் புதிய அலைபேசி செயலியையும் இன்று அறிமுகம் செய்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தியறிக்கை. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% இடஒதுக்கீடு மற்றும் விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. மாணாக்கர் தங்களுக்கு விருப்பமான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை தேர்வு செய்யலாம் என்றும் இதற்கான ஒதுக்கீட்டு ஆணை நாளை மறுநாள் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் 20ஆம் தேதி தொடங்குகிறது. தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோ, யோகா, ஆயுஷ், இயற்கை மருத்துவம் ஆகிய மருத்துவ இளங்கலை பட்டப்படிப்பிற்கு நடப்பு கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை இணையவழி விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. வரும் 31ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக மாணாக்கர் இதற்கு விண்ணப்பிக்கலாம். டெல்டா விவசாயிகளை காக்க தமிழக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர் கிடைக்காததால் சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து கர்நாடகத்தில் உள்ள அணைகளிலிருந்து காவிரியில் தண்ணீர் திறக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க கேட்டுக் கொண்டார். விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்கி அதன் மூலம் பாசன தேவைகளை சமாளித்து சம்பா சாகுபடியை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கூறினார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற மூத்த எழுத்தாளர் பூமணி உடல்நலக்குறைவால் காலமானார். அன்னாருக்கு வயது 79. கரிசில் மண் மக்களின் வாழ்வியல், சமூக உறவுகள், உழைப்பாளர்களின் வாழ்க்கை உள்ளிட்டவற்றை தனது படைப்புகளில் பதிவு செய்தவர். அஞ்ஞாடி நாவலுக்காக கடந்த 2014ஆம் ஆண்டு இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அன்னாரது மறைவு தமிழ் இலக்கிய உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ள முதலமைச்சர், இலக்கியத்துறையில் அன்னாரின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். வியட்நாமில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த 15 இந்திய சுற்றுலா பயணிகளின் உடல்கள் இன்று விமானம் மூலம் இந்தியா கொண்டுவரப்பட உள்ளதாக வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. மும்பை விமான நிலையத்திற்கு இன்றிரவு கொண்டுவரப்படும் உடல்கள் அந்தந்த மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடன் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இதனிடையே வியட்நாம் படகு விபத்தில் மீட்கப்பட்ட 16 இந்தியர்கள் இன்று பத்திரமாக தாயகம் அழைத்து வரப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தலைமையில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 10 பேருக்கு காதலி கருவிகளும் 8 பேருக்கு இருசக்கர வாகனங்களையும் ஆட்சித்தலைவர் வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் பள்ளி மாணாக்கருக்கான கட்டுரை மற்றும் பேச்சுப் போட்டிகள் வரும் 15 தேதி தியாகதுர்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2-2A தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் உடுமலை நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் வரும் 20 தேதி தொடங்க உள்ளது. இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மணீஷ் அறிவுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு வீரப்பன் இன்று துவக்கி வைத்தார். 100 மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி செவிலியர்கள் பங்கேற்ற இப்பேரணியில் பெண் கல்வி ஊக்குவிப்பு, பாலின சமத்துவம் உள்ளிட்டவை தொடர்பான உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. முட்டை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள இந்த மண்டலத்தில் 1100 மேற்பட்ட கோழிப்பண்ணைகளிலிருந்து தினந்தோறும் 6 முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கடந்த 41 நாட்களில் 95 காசுகள் உயர்ந்து 6.65 காசுகளாக முட்டை வரலாற்றிலேயே ஒரு மாதத்தில் அதிக அளவிலான விலை உயர்வு காணப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: நாகை மாவட்டம் திருமருகல், அம்பல், மேலப்போலகம், கொத்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் இயற்கை உரம் கலந்து நெகிழிப்பைகளில் வெற்றிவேர் நாற்றுகளை வளர்த்து வருகின்றனர். நெல்லுக்கு மாற்றாக வெட்டிவேர் சாகுபடியை தெரிவு செய்துள்ளதால் இந்த பயிருக்கு அரசு மானியம் வழங்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார்.
2: நாகை மாவட்டம் திருமருகல் வட்டம் சங்கர் விவசாயி பேசுறேன். முப்போகம் நெல் தான் சாகுபடி பண்ணிட்டு இருந்தோம். தண்ணி பற்றாக்குறையினாலயும் மின்சாரம் பற்றாக்குறையினாலயும் மாற்று சாகுபடியா வெட்டி வேறு செஞ்சிட்டு இருக்கேன். இந்த ஒரு பேக்குக்கு 165 செலவு ஆயிருக்கு. தண்ணி இதுக்கு ரொம்ப மிச்சங்க. அதனால இது எல்லாரும் செய்யலாங்க. கவர்மெண்ட் மூலயமா எங்களுக்கு அரசு மானியம் எல்லாம் கிடைச்சா இன்னும் நிறைய செய்யலாம்னு நினைக்கிறோங்க.
0: புதுடெல்லியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல் சேர் கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணியில் பங்கேற்ற திருவாரூர் மாவட்ட வீரர் அரசு வேலை மற்றும் வீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளார்.
3: என்னோட பேரு மாதவன், திருவார் மாவட்டத்திலிருந்து பேசுறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலி கிரிக்கெட்டை விளையாண்டுட்டு இருக்கேன். தமிழ்நாடு இந்த வருஷம் தான் முத முதல்ல போய் விளையாட நாங்க போனோம். நாங்க வந்து கப் அடிச்சதுல எங்களுக்கு பெருமை. அதுல நானும் ஒரு பிளேயரா இருந்ததுல எனக்கு ரொம்ப பெருமை. ஒரு சரியான நிரந்தர வேலை வாய்ப்பு எதுவுமே கிடையாது. ரொம்ப கஷ்டத்துல தான் போயிருக்கோம். எங்களுக்கு அரசாங்கமா பார்த்து ஏதாச்சும் எனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்.
0: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் நிர்வாகத்தின் கீழங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் தங்கும் விடுதி அறைகளை இன்று முதல் ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் புதிய வசதி தொடங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சாமி தரிசனம், ரோப்கார் உள்ளிட்ட சேவைகள் ஆன்லைனில் உள்ள நிலையில் தற்பொழுது தங்கும் அறைகளும் இந்த வரம்பிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இச்சேவையோடு சேர்த்து விடுதி அறைக்கான புதிய வாடகை பட்டியலையும் கோயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இதன்படி சாதாரண மற்றும் ஏசி அறைகளின் கட்டணம் சுமார் 300 முதல் 1500 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: கிருஷ்ணகிரி மாவட்ட பார்சல் சர்வீஸ் அலுவலகங்களில் துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் மோப்பநாய் மூலம் சரக்கு மூட்டைகள் சோதனை செய்யப்பட்டன. போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சரக்கு வாகனத்தில் கடத்த முயன்ற 3 ரேஷன் அரிசியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வளிமண்டல அடுக்குகளில் மேல்திசை காற்று நிலவுவதால் இன்று முதல் 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம் புதுச்சேரி பகுதிகளில் ஆங்காங்கே அதிகபட்ச வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே இணை, அமெரிக்காவின் கிர்கோவ், நெதர்லாந்தின் ஸ்டீவன்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் நாளை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் 2வது போட்டி வரும் வியாழக்கிழமை கார்டிஃபிலும், 3வது இரு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 19 தேதி லண்டன் லார்ட்ஸிலும் நடைபெறுகின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தமிழக விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 1:55. நேர்களை கேட்கலாம் திரைகாணம்.

0: to be brought back home tonight by a Vietnam Airlines flight. Iran strikes U.S. military bases in Jordan, Bahrain and Kuwait in retaliation to U.S. attacks on its military targets. And in women's cricket, hosts England to resume their second innings at 130 for 6 against India in historic one-off test at the Lord's. With that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 2:15.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
5: ஏக் பிரகார் சே பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி
1: காட்டுநாயக்கர் பாடல்கள் கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலமலை நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் காட்டு நாயக்கர் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: நிலையத்தில் நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. பூவையர் உலகம். இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் ஹேண்ட் நிட்டிங் செய்யும் விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம் மேடம்.
1: இந்த ஹேண்ட் நிட்டிங் ஒர்க் பண்றீங்க, இப்ப பெண்கள் நிறைய தொழில் எல்லாம் செய்யறாங்க, அதுல வந்து ஹேண்ட் நிட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு தொழில், நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க.
2: மேடம், என் பேர் விஜயலட்சுமி மேடம். சுய தொழில் செய்யறோங்க மேடம். நாங்க வங்கி கடன் வாங்கிருக்கிறோங்க மேடம். அப்புறம் வந்து சுய தொழில வந்துட்டு நாங்க இந்த பேக் போடுறது, இந்த ஸ்கார்ப் போடுறது, மேட் போடுறதெல்லாம் செய்யறோங்க மேடம் நாங்க.
1: அப்படியா?
2: ஆமாங்க மேடம்.
1: எத்தனை வருஷமா இதை செய்யறீங்கம்மா?
2: மேடம், நாங்க ஒரு 4-5 வருஷமா செய்யறோங்க மேடம்.
1: 4-5 வருஷமா செய்யறீங்க. யாருக்கிட்ட இந்த தொழில நீங்க கத்துக்கிட்டீங்க?
2: மேடம், இது நாங்க பக்கத்துல போடுறத பார்த்து பழகுனதுங்க மேடம்.
1: நீங்களா சுயமா கத்துக்கிட்டீங்க?
2: வாழைப்பழம், மான், பொம்மைங்க போடுறது,
1: சரிங்க,
2: இந்த மாதிரி எல்லாம் நான் போடுவேங்க மேடம், போடுறது இதெல்லாம்.
1: சரி, நீங்க பொதுவாவே என்னெல்லாம் தொழில் நீங்க கத்துருக்கீங்க, அத கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்களேன், நல்ல விளக்கமா சொல்லுங்க
2: மேடம். இந்த மணி வாங்கிட்டு வந்து மணில வாழைப்பழம் போடுறதுங்க மேடம். அப்புறம் இந்த நிலவுக்கு லேஸ் போடுறதுங்க மேடம், நில லேஸ் போடுறதுங்க மேடம்.
1: சரிங்க.
2: இந்த ஜப்பான் ஒயர் வச்சுட்டு அது ஹேண்ட் பேக் போடுறதுங்க மேடம்.
1: ஓகேங்க.
2: அப்புறம் அந்த ஒயர் வாங்கிட்டு வந்து பேக் போடுறதுங்க மேடம்.
1: சரிங்க.
2: அப்புறம் நெட்டிங் பண்றதுங்க மேடம்.
1: ஓகேங்க.
2: ஸ்கார்ஃப், அப்புறம் இந்த இது காலுக்கு மேட் போடுறது, இதெல்லாம் செய்யறோங்க மேடம். நான்
1: எல்லாமே செய்வீங்க.

0: பெண்களுக்கு எப்படிங்க ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்குது, அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: மேடம், நாங்க எல்லாம் வீட்டுல சும்மா, நமக்கு வயசாகி போச்சுன்னு வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு நமக்கு ஏதோ நமக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தொழில் செஞ்சு
0: சரிங்க
1: நாங்க இது முன்னுக்கு வர்றதா தாங்க மேடம். இது
0: அப்படிங்களா, நீங்க பெண்களுக்கு இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்குறீங்களா?
1: இங்க எல்லாருமே செய்யறோங்க மேடம், கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வீட்டு பக்கத்துலயே நாங்க குடுக்குறோங்க மேடம். நாங்க குழுக்குள்ளவே குடுத்துக்கிறோங்க மேடம். இருந்துட்டு நாங்க 10 பேர் இருக்கிறோங்க மேடம். நாங்க 10 பேரும் இது செய்யறோங்க மேடம்.
0: அப்படிங்களா?
1: ஆமாங்க மேடம்.
0: இது லோன்ல உங்களுக்கு சப்சிடியோ இல்ல கவர்மெண்ட்ல சப்போர்ட்டோ இந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா?
1: அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க மேடம் எங்களுக்கு இத்தனை நாள் வரைக்கும்.
0: சரி மேடம், இப்போ நீங்க இந்த பெண்களுக்கு இந்த சுய தொழில் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு வருமானம் அப்படிங்கறது பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைய காலகட்டத்துல பெண்கள் வந்து சாதிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு நிறைய விஷயத்துல ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சாதனைகள் எப்படி இருக்கு, அத பத்தி சொல்லுங்க.
1: எங்களுடைய சாதனைகள் அதுதான் மேடம், எங்களுக்கு பரவாயில்லங்க மேடம், ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்குதுங்க மேடம் எங்களுக்கு. இப்ப நம்ம வந்து அடுத்தவங்க கை எதிர்பார்க்காம இப்ப நம்ம இதை செஞ்சோமா, நம்ம கொண்டு போய் கொடுத்தோமா, நம்ம கிட்ட வாங்கிக்கிறாங்க இல்லீங்களா மேடம். அப்ப நமக்கு அதுல ஒரு லாபம் வருதுங்க மேடம்.
0: அப்படிங்களா? என்ன ரேட்டுக்கு நீங்க சேல் பண்றீங்க, என்ன ரேட்ல எல்லாம் கிடைக்கும்
1: மேடம்? அது வந்து ஸ்கார்ஃப் வந்துட்டு நாங்க 70 ரூபாய்க்கு உள்ள வாங்குறோங்க மேடம். ஒரு ஸ்கார்ஃப்க்கு வாங்குறோம்னா அதை நம்ம 150 ரூபாய்க்கு கொடுத்துறோங்க மேடம். 150 ரொம்ப இதா இருக்கிறவங்களுக்கெல்லாம் 125-130க்கு கொடுத்துறோங்க மேடம். மினிமம் 150 கொடுக்குறோங்க மேடம்.
0: 150, அதாவது ஒரு 50% நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா அது ஒரு 50% கெயின் எடுக்கலாம்.
1: ஆமாங்க மேடம். பேக் பின்றதுக்கு ஒரு பண்டல் ஒயர் வந்துட்டு 50 ரூபாங்க மேடம். அப்ப ரெண்டு பண்டில் வாங்கினோம்னா நமக்கு 100 ரூபாய் ஆகுதுங்க மேடம். நம்ம வந்து அதை வந்துட்டு ஒரு 175-200 அப்படின்னு குடுக்குறோங்க மேடம்.
0: வெளியில குடுக்கறீங்களா இல்ல வந்து குழுக்குள்ளயே சேல் பண்றீங்களா? வெளியில
1: வெளியிலயும் குடுக்குறோங்க மேடம். கேக்குறாங்க மேடம், நாங்க சொல்ற இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னு தெரியுங்க மேடம். அப்ப வெளியில கேக்குறவங்களுக்கும் கொடுத்துறோங்க மேடம். கடைங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்துறோங்க மேடம்.
0: ஹோல்சேலுக்கும் கொடுத்துறீங்க, அவங்க வாங்கி இன்னும் லாபமா விற்பாங்க இல்லையா?
1: ஆமாங்க மேடம்.
0: சரிங்க, அது ஒரு கணிசமான வருமானம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும்.

0: சரி மேடம், இப்ப இந்த டோர் மேட்டு, இந்த ஹேங்கிங் வால்ஸ், இந்த ஸ்கிரீன் மாதிரியே மணியில போடுறது பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாரம்பரியமா, அது ரொம்ப ட்ரெடிஷனலா செய்யக்கூடிய விஷயம். இப்ப எல்லாமே மறைஞ்சு போச்சு, கால போக்குல ரொம்ப ஃபேன்சி ஆயிடுச்சு. ஆனா அது வந்து அந்த காலத்துல பெரிய பெரிய வீடுகளுக்கு கூட இந்த கதவு தோரணங்கள் ரொம்ப அழகா போடுவாங்க, டோர் ஹேங்கிங் சொல்லுவாங்க. அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கம்மா.
1: நாங்க வந்துட்டு அது போட்டா ரொம்ப நல்லா இருக்குதுங்க மேடம். மணி வாங்கி அது கிராம் கணக்குல வாங்கிட்டு வரோங்க மேடம். கிராம் கணக்குல வாங்கிட்டு வந்து அது போட்டா போட்டாலும் நல்லா இருக்குங்க மேடம். ஆனா அது வாங்குறவங்க வந்து எல்லாரும் வாங்குறாங்கன்னு சொல்ல முடியாதுங்க மேடம். குறிப்பிட்டு சில பேர் தான் அதை விரும்புறாங்க மேடம். ஆமாங்க மேடம்.
0: ஆனா அது வந்து நம்ம எக்ஸிபிஷன்ல எல்லாம் வச்சா நல்ல சேலுக்கு போகும் இல்லீங்களா?
1: ஆமாங்க மேடம். நாங்க எக்ஸிபிஷன்ல இந்த சுழல் நிதி முதல்ல நாங்க குழுக்குள்ள எடுத்திருந்தோங்க மேடம்.
0: சரிங்க.
1: அப்ப நாங்க அந்த எக்ஸிபிஷனுக்கு அந்த பொருளுங்க எல்லாம் கொண்டு போய் வச்சிருக்கோங்க மேடம். எங்களுக்கு குழுல அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிருக்காங்க மேடம். எங்களுக்கு
0: இப்போ இந்த பொருட்களை எல்லாம் வியாபாரம் பண்றதுக்கு பொதுவான ஏதாவது உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல இந்த மாதிரி மகளிர் திட்டம், சுயகுழு வளர்ச்சி திட்டம் இவங்க எல்லாம் ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்களா?
1: பண்ணிருக்காங்க மேடம்.
0: அது என்ன விதமான சப்போர்ட் அது மக்களுக்கு சொல்லுங்களேன்.
1: என்ன விதமான சப்போர்ட்னா அதுதாங்க மேடம். ஞாபகம் இப்ப நம்ம சும்மா உட்காந்து அடுத்தவங்க கையை எதிர்பார்த்துக்கிட்டே நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிறதுக்கு நம்மளால நம்ம சுயமா சம்பாரிச்சு நம்ம இது சுயமா செய்யறோம் இல்லீங்களா மேடம். இது அதனால இது நமக்கு ஒரு இதுதானுங்க மேடம். அப்ப நாங்க குழுக்கு சொன்னாலும் அங்க குழுலயும் சொல்றாங்க மேடம். வாங்கிக்கிறவங்க அங்க கொண்டு போனோம்னா அங்கேயும் வாங்கிக்கிறாங்க மேடம். குழுலயும் அங்கேயும் வாங்கிக்கிறாங்க மேடம்.
0: இப்ப மகளிர் திட்டத்துல இந்த மாதிரியான பெண்கள் வந்து நீலகிரி மாவட்டத்துல எத்தனை பேர் இருப்பாங்க உங்களை மாதிரி ஹேண்ட் நிட்டிங் பண்றவங்க?
1: நிறைய பேர் இருக்கிறாங்க மேடம்.
0: நிறைய பேர் இருக்கிறாங்க
1: மேடம். ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க மேடம். இப்ப இந்த பை தைக்கிற தொழில் அது ஒண்ணு இது பண்றாப்பிலங்க மேடம்.
0: அதாவது இந்த காட்டன் பேக்ஸ்.
1: ஆமாங்க மேடம்.
0: அந்த காட்டன் பேக்ஸ் ஏதாவது மேனுபேக்சரிங் பண்றீங்களாமா?
1: இல்லங்க மேடம், அது எங்கிட்ட மிஷின் இல்லங்க மேடம். ஆனா அதுவும் செய்யறாங்க மேடம். அதெல்லாம் மிஷின் இல்லங்க மேடம் எங்கிட்ட. ஆமாங்க மேடம்.
0: இப்ப பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியான சுய தொழில் அவங்களோட வாழ்க்கைக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்றத நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அது மத்த பெண்களுக்கு நீங்க எப்படி முன்னுதாரணமா இருந்தா அவங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்றீங்க?
1: எல்லாரும் வந்து சும்மா இருக்க கூடாதுங்க மேடம். நம்மளால முடிஞ்சதை நம்ம செஞ்சு நம்ம அடுத்தவங்களுக்கும் சொல்லி நம்மளும் முன்னுக்கு வந்து அடுத்தவங்களும் முன்னுக்கு கொண்டு வரணும் மேடம்.
0: பெண்களுடைய முன்னேற்றம் ஒரு நாட்டுடைய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி பாருங்க.
1: ஆமாங்க மேடம். நம்ம அடுத்தவங்க கையவே இப்ப வீட்டுல ஆம்பளையும் அவங்க கையவே எதிர்பார்த்துக்க கூடாது பாருங்க. நமக்கு ஒரு உதவி எதுன்னு வேணும்னாலும் நம்ம குழந்தைங்களுக்கானாலும் சரி நமக்கு ஒரு ஃபியூச்சருக்கு எதுக்கு வேணும்னாலும் நம்ம இந்த சுய தொழில் செஞ்சு நம்ம முன்னுக்கு வரலாம் இல்லீங்களா மேடம்?
0: கண்டிப்பா. சுய தொழில்ங்கிறது பெண்களுக்கு ஒரு பக்க பலம் தானே?
1: அதுதாங்க மேடம்.
0: சரி, நல்ல ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வரீங்க. சரிங்க, இந்த மாதிரி எக்ஸிபிஷன் பத்தி பேசணும். இது வந்து ஊட்டியில இப்ப வந்து மலர் கண்காட்சி இந்த மாதிரியான கோடை விழாவின் சமயங்கள்ல உங்களோட பொருட்கள் எல்லாம் எப்படி விநியோகிக்கப்படுது அதை பத்தி சொல்லுங்க
1: மேடம். நாங்க இது வந்து இங்க குழு மூலியமா நாங்க இங்க கடைகிட எடுத்து போடுவோங்க மேடம். அப்ப அங்க கொண்டு போய் இப்ப வச்சு கடையில வச்சுதான் நாங்க வியாபாரம் பண்ணுவோங்க மேடம். சீசன் டைம் இல்லங்க மேடம். எக்ஸிபிஷன் மாதிரி போட்டு.
0: சரிங்க.
1: அப்ப நம்ம குழுக்குள்ள இந்த ஃபெனாயில் தயாரிக்கிறவங்க இருக்கிறாங்க மேடம். சோப்பு ஃபெனாயில் அதெல்லாம் இருக்குதுங்க மேடம்.
0: இப்ப இதுக்கெல்லாம் பிரத்யேகமா பயிற்சி இருக்குங்களா இந்த மாதிரியான தொழில்களுக்கெல்லாம்?
1: போயிட்டு வந்திருக்காங்க மேடம். பயிற்சி போயிட்டு வந்தவங்க அடுத்தவங்களுக்கு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த சோப்பு தயாரிக்கிறதுங்க மேடம். இதெல்லாம் மேடம்.
0: இது எங்க பயிற்சி கொடுக்குறாங்க? நீலகிரி மாவட்டத்திலேயே கொடுக்குறாங்களா இல்ல வெளியில எங்காவது போய் நீங்க பயிற்சி எடுத்துட்டு வரீங்களா?
1: எங்க தலைவி போய் பயிற்சி எடுத்துட்டு வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க மேடம்.
0: அப்படிங்களா? சரி, பிரத்யேகமா நீங்க வாங்கின விருதுகள், அவார்டு, ரெகக்னைசேஷன் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: நாங்க எதுவுமே வாங்கலங்க மேடம்.
0: உங்களை பரிந்துரைக்கலையா யாரும்?
1: இல்லங்க மேடம், அந்த மாதிரி யாரும் பரிந்துரைக்கல மேடம். எங்களை
0: நீங்க காண்டாக்ட் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி எல்லாம் நாங்க பண்றோம், எங்களுக்கு வந்து இதுக்கு சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய மகளிர் திட்டத்தையோ நம்மளுடைய நீலகிரி மாவட்ட வளர்ச்சி குழு அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களை ஏதாவது காண்டாக்ட் பண்ணிருக்கீங்களா?
1: இல்லங்க மேடம், யாரையும் பண்ணலங்க மேடம்.
0: நீங்க பண்ண வேண்டியதானே.
1: யாரையும் பண்ணலங்க மேடம் நாங்க.
0: சரி, இப்ப வந்து பெண்கள் பொதுவாகவே இந்த மாதிரி தொழில்கள் செய்யறதுனால அவங்களோட குடும்ப வருமானம் பெருகுது. இதுக்கு வந்து அவங்களுக்கு தன்னம்பிக்கை தேவை. தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு, இது வந்து பெண்களை வந்து ஊக்கப்படுத்துது. அதை பத்தி நீங்க பிரத்யேகமா இன்னும் இதற்கெல்லாம் முன்னு வராத பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: இதுக்கு வராத பெண்கள் இப்ப நம்மள மாதிரி தொழில்களை செஞ்சு முன்னுக்கு வரணுங்க மேடம். பெண்களால முடியாதது எதுவுமே இல்ல பாருங்க மேடம். அதனால நம்ம வந்து மன தைரியத்தையும் நம்ம விடாமுயற்சியும் செஞ்சு இந்த தொழில நம்ம

0: வரலாங்க மேடம். ஒவ்வொரு பொண்ணுங்களும் வரணுங்க மேடம்.
1: சரி, வேற என்னெல்லாம் இந்த மாதிரி கலை தொழில்கள் பெண்களுக்கு இன்னும் செய்யப்படாத, இன்னும் அவங்க முன்னுக்கு வராத, அதாவது எத்தனையோ தொழில்கள் இருக்கும், இன்னும் அதை வந்து நிறைய பேர் ஆர்வம் காமிக்கிறது இல்ல அப்படின்னு, அது மாதிரி என்ன இருக்கு அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: மேடம், அது வந்துட்டு பெண்கள் முடிவு பண்ணணுங்க மேடம். நம்ம இன்னும் அந்த காலத்து மாதிரி இந்த காலத்தையும் அடிப்படைக்குள்ளவே இருக்க கூடாதுன்னு பெண்கள் முடிவு பண்ணுங்க மேடம். நம்மளாலையும் எல்லா தொழிலும் செஞ்சு நம்மளால எது செஞ்சு முன்னுக்கு வர முடியும்ன்ற பெண்களுக்கு அதை வேணும் மேடம். மனசளவுல நமக்கு அந்த தைரியத்தை எடுத்து நம்ம செஞ்சு முன்னுக்கு வந்தாத்தாங்க மேடம். நம்ம வந்துட்டு உலகத்துல நம்மளும் இந்த மாதிரி செஞ்சு நாலு பேர் மாதிரி முன்னாடி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் மேடம்.
1: அந்த கருத்துக்கு மாற்று கருத்து இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த தொழில்களே இன்னும் வெளியே கொண்டு வரப்படாத தொழில்கள்னு சொல்லிட்டு எதை நினைக்கிறீங்க அதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்றேன்.
0: எங்களுக்கெல்லாம் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி மேடம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும் மேடம். கடன் உதவி எல்லாம் பண்ணி எங்களை எல்லாம் இந்த மாதிரி தொழில் நீங்க செய்யறீங்களா, சரி இதை கொடுங்க, நாங்க ஏதோ ஒரு ரேட் வாங்கிக்கணும், எங்களை முன்னுக்கு கொண்டு வரணும் மேடம்.
1: எங்களுக்கு
0: உதவி செஞ்சு முன்னுக்கு கொண்டு வரணும் மேடம். அப்பதான் நாங்க செய்யற தொழில் வெளியே வரும் மேடம்.
1: கண்டிப்பா.
0: இப்ப நம்ம நாலு பேத்துக்குள்ளதான் நாங்க இங்க இருக்கிறோங்க மேடம். அது பத்து பேத்துக்கு தெரியப்படுத்தணும் இல்லீங்களா, அதனாலங்க மேடம்.
1: இல்ல, நான் சொல்ல வர்றது என்னன்னா, எந்த தொழில், அதாவது இந்த மாதிரி ஹேண்ட் நிட்டிங், எம்ப்ராய்டரி இந்த மாதிரி இருக்கு, அது நிறைய பேர் இன்னும் செய்யாம ஒரு அருமையான தொழில், நல்ல பணம் பண்ணலாம், ஆனா இன்னும் அது நிறைய பேர் செய்யறது இல்லன்னு நினைக்கிற மாதிரி எந்த தொழிலாவது இருக்கான்னு கேக்குறேன்.
0: அப்படி எந்த தொழில் இல்லங்க மேடம். எது செஞ்சாலும் நம்ம வரலாங்களே மேடம். இப்படி ஒண்ணும் எதுவும் முடியாதுன்றது ஒண்ணும் இல்லீங்களே மேடம்.
1: எல்லாமே நமக்கு தெரியக்கூடிய கைப்பக்குவம் தான் இல்லையா?
0: ஆமாங்க மேடம், எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தானுங்க மேடம். நம்ம செய்யணும்னு முயற்சி பண்ணி நம்ம இறங்கணுங்க மேடம். செய்ய தெரியாதது நாங்க ஸ்கூல் படிக்கும் போது பக்கத்துல போட்டுட்டு உட்கார்ந்துக்கிற அந்த பேக் போடுறது மணி போடுறது நாங்க பக்கத்துல பாத்து பழகுனது தானுங்க மேடம். நாங்க அதுக்குன்னு பயிற்சி எங்கேயும் போக கிடையாது, எங்கேயும் வர கிடையாதுங்களே மேடம்.
1: அதெல்லாம் கண் பார்த்து கை செய்யற வேலை
0: அவ்வளவுதாங்க மேடம்.
1: அதாவது கலை ஆர்வம் அப்படிங்கறது மட்டும் மனசுல இருந்தா இதெல்லாம் நம்ம செஞ்சிடலாம் இல்லீங்களா?
0: கண்டிப்பாங்க, செய்யணும்னு நம்ம மனசுல இருந்துச்சுன்னா நம்ம எதுனாலும் செய்ய முடியும். நம்மளால முடியாதுன்னா நம்மளால எதுவும் செய்ய முடியாது மேடம். முடியும்னா நம்ம எது வேணா செஞ்சு முன்னுக்கு வரலாம் மேடம்.
1: நிச்சயமா, நல்ல கருத்தை சொல்லிருக்கீங்க. இவ்வளவு நேரம் நம்ம ஊட்டி எஃப்எம் நேயர்களுக்கு உங்களுடைய ஹேண்ட் நிட்டிங் பத்தியும், அதுல நீங்க என்னெல்லாம் பண்றீங்கன்னு உங்களுடைய ஆர்வத்தையும் உங்களுடைய உழைப்பையும் நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நேயர்கள் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிமா, வணக்கம்.
0: வணக்கம் மேடம்.
2: இதுவரை இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் ஹேண்ட் நிட்டிங் செய்யும் விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி தொகுப்பு W. பிரேமலதா.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எறும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டீங்க, என்னோட நெசமணியா இது.
0: உண்மையை கண்டுபிடித்தாரா சரோஜா?
2: பார்க்கத்தானே போறேன்.
0: என்ன செய்ய காத்திருக்கிறார் நேசமணி? நடக்க போகும் விபரீதம் என்ன? கேளுங்கள் நேயர்களே, டீ கடி பேச்சு ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 8:30 அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானொலி அறிக்கை. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிக லேசான மழை பதிவானது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. கோயம்புத்தூர் மாவட்டம் சென்கோனாவில் பதிவான மழையின் அளவு 2 மில்லிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலை குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 41 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.8 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திண்டுக்கல், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்பை விட அதிகமாய் காணப்பட்டது. சென்னை, கரூர், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, நாகப்பட்டினம், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இராது. நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. 17 முதல் 19 வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 16 தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்படக்கூடும். 16 தேதி வரை இதே வானிலை நிலவக்கூடும். 17 தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. இன்று தொடங்கி இம்மாதம் 16 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கும். 17 தேதியன்று இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்திருக்கும் வாய்ப்பு உண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.5 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு, புதுச்சேரி, கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று தொடங்கி இம்மாதம் 17 தேதி வரை ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம்.
1: நேரம் 3 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. டிஜிட்டல் தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மோட்டார் வாகனத்துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுவதைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். தாவேக அரசின் குதிரை பேர அரசியல் தொடர்பாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடப்போவதாக திமுக கூறியுள்ளது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க சிறப்பு திட்டத்தை தாவேக அரசு வகுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. விழுப்புரத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மாநிலத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. கல்லேயில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்துள்ளது. இந்தியா ஜெர்மனி இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் சந்த் உட்பட 6 பேர் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 3 மணி 2 நிமிடம்.

நேர்களே, இந்த நிகழ்ச்சி ஒரு சொல் திரையிசை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இடம்பெற்றிருக்க வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஜா. ரோஜா அப்படின்றது ரொம்ப அழகான ஒரு மலர். பார்த்த உடனேயே நம்மளோட மனசை இதமாக்குற ஆற்றல் எல்லா ரோஜா மலர்களுக்கும் இருக்கு. அந்த ரோஜாவை உவமையா வச்சு ஒரு நாயகியா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது விஷயங்களா இருக்கட்டும், அவங்க அந்த ஒப்பிட்டு அழகழகான பாடல்களை எழுதுறது கவிஞர்களும் வழக்கமா வச்சிருக்காங்க. அந்த மாதிரியான பாடல்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேட்க போறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக.

வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் அந்த பாடலை கேட்டும் நேர்களே, ரோஜாவில் தொடங்குகிற இன்னொரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைப்பில் உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் குரல்கள் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு சொல் திரை இசையில் ரோஜாவில் தொடங்குற நிறைய பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அடுத்த அழகான பாடல் உங்களுக்காக.

0: காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மான் இசையமைப்பில் உன்னிகிருஷ்ணன் குரலில் அந்த பாடலை கேட்டோம் நேர்களே. நிஜமான ரோஜாக்களுக்கு முட்கள் இருக்கலாம், ஆனால் இசையில் மலரும் ரோஜாக்களுக்கு இனிமை மட்டுமே உண்டு. நம் மனதின் ஏதோ ஒரு மூலையில் பூத்திருந்த நினைவுகளை இந்த இசையில் லேசாக தட்டி சென்றிருக்கிறது. அடுத்த ரோஜாவிற்கான பயணத்துடன் இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8.
1: பொதுமக்களின் கனிவான கவனத்திற்கு,
2: மழை காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
1: வீட்டில் உள்ள மின் இணைப்புகளில் நீர்க்கசிவு உள்ளதா என கண்காணித்து அதனை சரி செய்ய வேண்டும்.
2: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
1: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மேலும் மின் கம்பங்களை கையால் தொடவும் கூடாது.
2: வீட்டின் முன்பு தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
1: மழை காலங்களிலும் காற்று அதிகமாக வீசும் காலங்களிலும் ஆறு, குளம், ஏரி, அணைகள் போன்ற நீர்நிலைகளின் அருகில் செல்வதை தவிர்ப்பது நலம். மேலும் இது போன்ற நீர்நிலைகளின் அருகில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வதை தவிர்க்க வேண்டும். மழை காலங்களில் ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8.
1: பொதுமக்களின்

நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைப்பில் எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்களில் இந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. ஒரு சொல் திரை இசை நிகழ்ச்சியில் ரோஜா என்ற சொல்லில் தொடங்கும் அடுத்த பாடல் உங்களுக்காக.

0: சூரியவம்சம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் ஹரிஹரன் குரல் அந்த பாடலை கேட்டோம் நேர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே செம ஹிட்டு.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

கொம்பேரிமுக்கன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் அந்த பாடலை கேட்டோம் நேர்களே. இதழ்கள் விரிக்கும் மனம் போல இசையின் ஒவ்வொரு சுரமும் நம்மை ஏதோ ஒரு பழைய நினைவுக்கு அழைத்துச் செல்கிறது. ரோஜா மலர் அழகானது, அது சொல்லும் மௌனமான மொழி இன்னும் அழகானது. அந்த மொழியை ஒரு மெல்லிசையால் நம்மை நமக்குள் கடத்திச் செல்லும் அடுத்த பாடல் உங்களுக்காக.

புன்னகை தேசம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் இசையமைப்பில் உன்னிகிருஷ்ணன், ஹரிஷ் ராகவேந்தா, ஸ்வர்ணலதா குரல்கள் இருந்த பாடலை கேட்டும் நேயர்களே, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வானத்தை போலே திரைப்படத்திலிருந்து.

0: எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் மனு சித்ரா குரல்களில் அந்த பாடலை கேட்டோம். நேர்களே
1: நேர்களே, இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் இணைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமான ஒன்றாக மாறியுள்ளது. நாம் அனைவரும் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்கும் பழக்கங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். சமூக ஊடகங்களில் பகிரும் தகவல்களில் கவனம் தேவை. தவறான இணைய பயன்பாடு கடுமையான விளைவுகளுக்கு காரணமாகும். கடவுச்சொற்கள் வலுவாக இருக்க வேண்டும்.

பாஸ்வேர்டு இல்லாத இணையதளங்களை தவிர்க்க வேண்டும். குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு இணையத்தில் பாதுகாப்பான நடத்தை பற்றி விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும். அறிவுடன் இணையம் உபயோகிப்போம். சைபர் பாதுகாப்பே தொழில்நுட்ப வளர்ச்சியின் முதல் படி.

ஒழித்த பாடல் ஷாஜகான் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்தர் அவர்களோட குரல்ல அந்த பாடல் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:05, நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகாணம்.

0: ஒலித்த பாடல் ரோஜா கூட்டம் திரைப்படத்திற்காக கேட்டோம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகாணம்.
1: அன்பு கதை எழுதுமா வணி திருவிழா மஞ்சக்குளி.

0: ஒலித்த பாடல் தென்காசி பட்டினம் திரைப்படத்துக்காக ஸ்ரீனிவாஸ், ஸ்ரீராம், சித்ரா இணைந்து பாடியது. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எறும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டீங்க, என்னோட நெசமணியா இது.
0: உண்மையை கண்டுபிடித்தாரா சரோஜா?
2: பார்க்கத்தானே போறேன்.
0: என்ன செய்ய காத்திருக்கிறார் நேசமணி? நடக்க போகும் விபரீதம் என்ன? கேளுங்கள் நேயர்களே, டீ கடி பேச்சு ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 8:30
3: பொதுமக்களின் கனிவான கவனத்திற்கு.
4: மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
3: வீட்டில் உள்ள மின் இணைப்புகளில் நீர்க்கசிவு உள்ளதா என கண்காணித்து அதனை சரி செய்ய வேண்டும்.
4: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
3: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மேலும் மின் கம்பங்களை கையால் தொடவும் கூடாது.
4: வீட்டின் முன்பு தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
3: மழை காலங்களிலும் காற்று அதிகமாக வீசும் காலங்களிலும் ஆறு, குளம், ஏரி, அணைகள் போன்ற நீர்நிலைகளின் அருகில் செல்வதை தவிர்ப்பது நலம். மேலும் இது போன்ற நீர்நிலைகளின் அருகில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வதை தவிர்க்க வேண்டும். மழை காலங்களில் ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
4: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டி FM 101.8.

ஒழித்த பாடல் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் அவர்களோட குரல்ல ஒழிக்க கேட்டோம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைக்காணம், நிலையத்தில் நேரம் 4:50.

0: ஒழித்த பாடல் வீட்டில் விசேஷங்க திரைப்படத்துக்காக ஒழிக்க கேட்டோம். கேட்ட பாடலுடன் திரைகாணம் நிறைவுற்றது.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். டிஜிட்டல் தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். மோட்டார் வாகனத்துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுவதைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசின் குதிரை பேர அரசியல் தொடர்பாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடப்போவதாக திமுக கூறியுள்ளது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க சிறப்பு திட்டத்தை தமிழக அரசு வகுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. விழுப்புரத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை ஆடி வரும் இங்கிலாந்து சற்றுமுன் வரை 9 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்துள்ளது. காலையில் இன்று தொடங்கிய இந்தியாவுக்கு எதிரான 1வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 321 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் சந்த் உள்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 5:02. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக.

அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திலிருந்து ஆதி நாராயண ராவ் அவர்களோட இசையமைப்பில் பி பி ஸ்ரீனிவாச குரல் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக.

0: காதலிக்க நேரமில்லை திரைப்படத்துல இருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்புல பி ஸ்ரீனிவாஸ் பி சுஷீலா குரல்கள் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே செம ஹிட். உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது, வாடாமலர், நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

இதய கமலம் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் அவர்களோட இசையமைப்புல பி சுஷீலா குரல் அந்த பாடலை கேட்டோம் நேர்களே. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து.

0: வேதா அவர்களோட இசையமைப்புல எல்லாரும் ஈஸ்வரி குரல் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே செமஹிட்டு.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
0: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
0: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
0: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
0: கேட்க தவறாதீர்கள்.

அன்னை திரைப்படத்திலிருந்து சுதர்சனம் அவர்களோட இசையமைப்புல பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா குரல்கள் அந்த பாடலை கேட்டும் நேர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து.

எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்புல எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா குரல்கள் அந்த பாடலை கேட்டோம். நேயர்களே, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து.

விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட இசையமைப்புல பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி குரல்கள் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. தொடர்ந்து இணைந்தவர்கள், இது ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
1: வீட்டில் உள்ள மின் இணைப்புகளில் நீர்க்கசிவு உள்ளதா என கண்காணித்து அதனை சரி செய்ய வேண்டும்.
0: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
1: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மேலும் மின் கம்பங்களை கையால் தொடவும் கூடாது.
0: வீட்டின் முன்பு தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
1: மழை காலங்களிலும் காற்று அதிகமாக வீசும் காலங்களிலும் ஆறு, குளம், ஏரி, அணைகள் போன்ற நீர்நிலைகளின் அருகில் செல்வதை தவிர்ப்பது நலம். மேலும் இது போன்ற நீர்நிலைகளின் அருகில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வதை தவிர்க்க வேண்டும். மழை காலங்களில் ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டி FM 101.8.

அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் அவர்களோட இசையமைப்புல எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா குரல்கள் அந்த பாடலை கேட்டோம். நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது சுமை தாங்கி திரைப்பட பாடல்.

பி பி ஸ்ரீனிவாஸ் குரல்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட இசையமைப்பில் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பெற்ற மகனை விற்ற தாய் படத்திலிருந்து.

நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் கதை போமா நிகழ்ச்சியில் மணிப்பல்லவம் சரித்திர நாவல் இடம்பெறுகிறது. கேட்க தவறாதீர்கள்.

0: ஹலோ,
1: எட்டாம் தேதி எப்ப வரும்?
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: மருமகளே,
4: என்னம்மா?
3: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு?
4: அதாவது
3: இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
4: அப்ப கொடுக்கல் வாங்க?
3: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
4: ஓ,
3: அதாவது யூபிஐல இருந்து?
4: அப்படியா?
3: ஆமா, பாரு, இன்னொரு சட்டம் இருக்கு.
4: அது என்னம்மா?
3: முகத்தை காட்டுறது கூட யூபிஐ கிட்ட காட்டு.
4: நீங்க வேற அம்மா.
5: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
6: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 6 மணி. இனி நமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம் நேயர்களே. 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு திரைகானம். 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும், முள்ளங்கி சாகுபடி குறித்து விவசாயி ரஃபீக் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச்சுடர். 9:30 அருள் தரும் அம்பிகை இசை பெருரை. 10:30 காற்றோடு கலந்திடவா. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

நாளை எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. மருத்துவ தாவரங்களை பாதுகாப்பதில் மக்களின் பங்கு குறித்து என் சாமுவேல் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:00 காலை கதிர், இதில் நலமுடன் வாழ. விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படும் காயங்களை தவிர்க்கும் முறைகள் குறித்து இயன்முறை மருத்துவர் பத்மா மரீனா அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகானம். நிறைவாக சட்டம் அறிவோம். இந்திய தண்டனை சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்குரைஞர் என் வி குணசேகரன் அவர்கள். ஏழு 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீல்கிரீஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். 7:40 புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 3 பருவம். 7:50 அறிவோம் அரசின் திட்டங்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 திரைகானம். 9:00 ரெட்ரோ ராகங்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 10:30 மாணவர் குரல். 11:00 என் கேள்விக்கு என்ன பதில். தொடர்ந்து நீங்கள் கேட்டவை, நேயர் விருப்பம். தலைப்பு நம்பிக்கையே வாழ்க்கையின் பலம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை. 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் இருளர் பாடல்கள். 2:30 மருத்துவ மலர். பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரை இசை. மாலை 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. சரியா தவறா. 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன் மாலை பொழுது வாடா மலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:10 சேலம் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:30 தோட்டமும் தொழிலும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9:15 திரைகானம். 9:30 அறிவியல் நேரம். 10:00 காற்றோடு கலந்திடவா. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாடு பள்ளிகளில் அதிகரித்துள்ளது குறித்து அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நாடு முழுவதும் உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் இது தெரிய வந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். 2014 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் மாணவர் சேர்க்கை 31.5% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வியில் மகளிர் பங்களிப்பும் அதிகரித்துள்ளது இந்த ஆய்வின் போது தெரிய வந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தமது சட்டப்பேரவை தொகுதியான பெரம்பூர் சென்ற அவர் அங்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் வியாசர்பாடியில் உள்ள அரசு போக்குவரத்துக் கழக பணிமனைக்கு சென்ற அவர் மின்சார பேருந்துகளை ஆய்வு செய்தார். மின் வாகனங்களை 24 மணி நேரமும் சார்ஜ் செய்வதற்கான கட்டமைப்பு வசதியை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தாவேக அரசின் குதிரை பேர அரசியல் குறித்து மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் திமுக சார்பில் மீண்டும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் திமுக நீதிமன்றத்தை நாடும் என்றும் தெரிவித்தார். காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க தாவேக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாபக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாததை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சூழலில் வடகிழக்கு பருவமழையும் பொய்த்துப் போகும் என்று கணிக்கப்பட்டிருப்பதால் சம்பா சாகுபடி நடைபெற வாய்ப்பில்லை என்று உழவர்கள் கூறியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலை சமாளிக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 40 மேற்பட்டோர் காயமடைந்தனர். 2 பேருந்துகள் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சென்னையிலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே வஞ்சி நகரம் 4 வழிச்சாலையில் வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி பேருந்து எதிர் திசையில் மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது மோதி பயங்கர விபத்துக்குள்ளானதில் 5 பேர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். சுமார் 40 மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் தற்போது 23 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த கொட்டாம்பட்டி காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறையினர் இரு பேருந்துகளிலும் சிக்கிய பயணிகளை மீட்டனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் மேலும் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பழி எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: இதற்கிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் கோவிட் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தற்போது பரவி வரும் வைரஸ் லேசான வெளிப்பாட்டை கொண்டுள்ளதை புனேயில் தேசிய வைராலஜி நிறுவனம் உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இதுவரை 335 பேருக்கு மட்டும்தான் இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் வழக்கமான நோய் கண்காணிப்பின் போது கண்டறியப்பட்டவை என்றும் தொற்று பரவல் காரணமாக ஏற்பட்டவை அல்ல என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் முதியவர்கள், கர்ப்பிணிகள், நீண்டகால உடல்நல குறைபாடு கொண்டவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் தேசிய இளையோர் தன்னார்வலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக காஞ்சிபுரம் மாவட்ட மைபாரத் துணை இயக்குநர் திரு சரவணன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி தேசிய இளையோர் மேம்பாட்டு நிறுவனத்தில் தன்னார்வலர்களுக்கான இரண்டாம் கட்ட அறிமுக பயிற்சி நிறைவு விழாவில் அவர் உரையாற்றினார்.
2: கடந்த 6 நாட்களாக நடைபெற்ற மைபாரத் தன்னார்வலர்கள் பயிற்சி முகாமில் இளைஞர் மேம்பாடு, ஆளுமைத்திறன், சமூக முன்னேற்றம், பேரிடர் மேலாண்மை, இளைஞர் தலைமைத்துவம், தகவல் தொடர்பு திறன், அரசு நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் நிபுணர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்த தன்னார்வலர்கள் தங்களது மாவட்டங்களில் உள்ள மைபாரத் திட்டங்களை மற்றும் அரசு திட்டங்களை இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களும் கொண்டு செல்லும் பாலமாக செயல்படுகின்றனர். மேலும் இவர்கள் சமூக சிந்தனை மேம்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, போதைப் பொருள் ஒழிப்புணர்வு, ரத்ததான முகாம்கள், திறன் மேம்பாடு நிகழ்ச்சிகளை அரசுடன் இணைந்து பொதுமக்களை கொண்டு செல்ல அனைத்து பயிற்சிகளும் இதன் மூலம் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டது.
0: லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் திரு அருண் காவலர் பயிற்சி மையத்தின் இயக்குநராக பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஐஜி திருமதி மகேஸ்வரிக்கு கூடுதலாக அத்துறையின் இயக்குநர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். இருப்பினும் அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 17 மற்றும் 18 தேதிகளில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் தொழில் முனைவோருக்கான கடனுதவிகளை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். தேனி மாவட்ட கேந்திரிய வித்யாலயா பள்ளி தற்காலிகமாக அல்லிநகரம் நகராட்சி தொடக்கப்பள்ளி வளாகத்தில் செயல்பட உள்ளதாகவும், மாணவர் சேர்க்கை வரும் 15ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளதாகவும் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மக்கள் தொகை தினம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு வீரப்பன் இன்று தொடங்கி வைத்தார். விழுப்புரம் அருகே 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 6.70 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து நாளை தொடங்கி வரும் 28ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக எமி ஜோன்ஸ் 54 ரன் எடுத்தார். ஸ்னேரானா அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்த இந்தியா 2வது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 344 ரன் எடுத்துள்ளது. சனூஜா வெகுணகோடா இரட்டை சதம் அடித்து 203 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் சந்த் உட்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இன்று இந்தியா 84-30 என்ற புள்ளிக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 6:40.
5: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
6: நாக்குபிட்டன ஜன எல்லாக நமஸ்காரா, இது ஊட்டி FM 101.8. நங்க ஜனாவோ சந்தோ நங்க ஊட்டி FM தோக 6:40 இஜுமணி கெட்டா பெட்டத கமலோ படுகுமொழி பாடல்கள் கேத்தன. ஈ படுகுமொழி பாடல்கள் ஒன்னொந்த ஜனவோ ஒன்னொந்த மாக்கியான பாடல்கள். இதில் சந்தோஷா, துக்கா, ஆனந்தா, யோசனை எல்லா விதவாத கலந்த ஒன்று கலவையா நங்க ஜனஜனகு கேத்துந்திதா. நீங்க ஆர்வமா கேப்பா ஈ கதைய நான் இங்க காய் பிளே மாடினேன். இந்த ஜனதோகை நாங்க கேப்பா ஈ கதை ஏனாந்தேகி நீங்கவோ கேத்து நோடிவி.
7: ஊபேரித உள்ளனே தும்பைய ஊவே நீ நில்லுனே, கண்ணெருடு மீனுனே அது ஒன்று சிங்கரனே, ஊரறத ஜோலிக தப்பொந்தும் இல்லையே, மானுமாக்கே ஓடிபா நின்ன சாரே நான் பண்ணனே, நின்ன கூட நெராகி நான் இதனே.

நேயர்களே, வாரந்தோறும் புதன்கிழமை இரவு 7:30 உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகள் ஓர் அறிமுகம், தேசிய வேளாண் காடுகள் கொள்கை, வேளாண் காடுகள் சார்ந்த தொழில் நிறுவனங்கள், வேளாண் சார்ந்த இந்திய வனங்கள், இது போன்ற தலைப்புகளில் நிறைய தகவல்களை உங்களுக்காக வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கேடி பார்த்திபன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியை.

கபாலி திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் அவர்களோட இசையமைப்பில் பிரதீப் சுஜாத் ஸ்வேதா மோகன் குரல்கள் அந்த பாடலை கேட்டோம் நேர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காலா திரைப்படத்திலிருந்து.

சந்தோஷ் நாராயணன் இசையமைப்புல பிரதீப் குமார் தி அனந்த குரல்கள் கேட்ட பாடலோட திரைகானம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.

ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தொடங்கிய இந்த மாரத்தான் ஓட்டம் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்றது. சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் விழிப்புணர்வு வாசகங்கள் பொறித்த டிஷர்ட் அணிந்தவாறு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு போதைப் பொருட்கள் பயன்பாட்டிற்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பிரியா முன்னிலையில் நடைபெற்றது. இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர்

காந்திராஜ் தலைமை தாங்கி பேசும்பொழுது, மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் கழிவறைகள் முறையாக பராமரிக்க வேண்டும், சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், அரசு வழங்கும் நிதியினை முறையாக செயல்படுத்த வேண்டும், ராணிப்பேட்டை மாவட்டத்தை அனைத்து துறைகளிலும் முதன்மை பெறும் வகையில் பணியாற்ற வேண்டியது இங்குள்ள அனைத்து துறை அலுவலர்களின் பொறுப்பாகும், ஏதாவது பிரச்சினைகள் இருந்தால் எனது கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும், தவறுகள் எந்த துறையிலும் நடக்கக்கூடாது, தவறு செய்யும் அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும், முதல்வரின் அனைத்து திட்டங்கள் சலுகைகளையும் பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பதே அலுவலர்களாகிய உங்களின் முதற்கண் கடமையாகும், நோ கரப்ஷன் நோ கமிஷன் என்ற தாரக மந்திரத்தினை நினைவில் கொண்டு அனைத்து துறை அலுவலர்களும் பணியாற்ற வேண்டும் என்றார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் ஆயிலம் ஊராட்சியில் கனிமம் மற்றும் சுரங்கம் திட்டத்தின் கீழ் ரூபாய் 17.25 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரியா பார்வையிட்டு கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள், சமையலறை, கழிவறை உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து புதிய கட்டிடத்தை திறந்து வைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். தொடர்ந்து ஆயிலம் கால்நடை மருந்தகத்தில் பார்வையிட்டு மருந்தகத்தில் கால்நடைகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள், மருந்து இருப்பு குறித்து கேட்டறிந்து பராமரிக்கப்படும் பதிவேடுகளை ஆய்வு செய்தார். பின்னர் ஆயிலம் ஊராட்சி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் மாணாக்கர்களின் கற்றல் திறன் குறித்து ஆய்வு செய்தார். மேலும் ஆயிலம் ஊராட்சி சுடுகாடு சாலையில் கனிமம் மற்றும் சுரங்க திட்டத்தின் கீழ் ரூபாய் 8.94 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கல்வெட்டினை பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் செம்பேடு ஊராட்சிக்குட்பட்ட உழலை கிராமத்தில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி போடும் பணியை மாவட்ட ஆட்சியர் பிரியா பங்கேற்று கால்நடைகளுக்கு கோமாரி தடுப்பூசி போடும் பணியை தொடங்கி வைத்தார். கோமாரி தடுப்பூசி முகாம் மாவட்டம் முழுவதும் வருகின்ற ஜூலை 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் 1,90,000 கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட உள்ளதாக தகவல் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குனர், உதவி இயக்குனர் திருநாவுக்கரசு உட்பட பலர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பரமேஸ்வர மங்கலம் கிராமத்தில் மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் பிரியா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் பங்கேற்று 304 பயனாளிகளுக்கு ரூபாய் 7.33 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்பொழுது பேசிய அவர், மக்களை தேடி அதிகாரிகளே மக்கள் வசிக்கும் பகுதிக்கு வந்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொள்கின்றனர். இந்த

வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத்துடன் கலந்துரையாடிய போது அவர் இவ்வாறு கூறினார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் தேசிய மாணவர் படையினர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்த இதுபோன்ற நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் அவர் கூறினார். தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட பணிகளிலும் தேசிய மாணவர் படையினர் சிறப்பாக பணியாற்றி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மருத்துவ ஆராய்ச்சி பணிகளில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலக அளவில் எழுந்துள்ள சுகாதார சவால்களுக்கு இந்தியா தீர்வு வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். குறைந்த செலவில் உயரிய தரத்திலான மருந்துகள் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஸ்பெயினுடனான வர்த்தக உறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் சென்றுள்ள அவர் அந்நாட்டு துணை அதிபர் திரு கார்லஸ் குப்ரோவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் ஏற்பட்டுள்ள புதிய வாய்ப்புகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வங்கி முதலீடுகளை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுத்துறை வங்கி அதிகாரிகளை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பொதுத்துறை வங்கிகளின் மேலாண் இயக்குநர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். முதலீடுகளை ஈர்ப்பதற்கு புதுமையான திட்டங்களை செயல்படுத்துமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேசத்தில் சர்வதேச தரத்திற்கு இணையான சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று லக்னோவில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து சாலை பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் தொழில் மற்றும் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் சாலை மேம்பாட்டு பணிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து லக்னோ கான்பூர் இடையேயான அதிவிரைவு சாலையை திரு நிதின் கட்கரி திறந்து வைத்தார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் பசுமை எரிசக்தி பயன்பாடு என்பது தொலைநோக்கு திட்டத்திலிருந்து செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று அவர் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பிம்மசாணி உள்பட உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். மேற்காசிய நாடுகளுக்கான ஏற்றுமதி கடந்த மாதம் 7.29% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் நாட்டின் ஏற்றுமதி இந்த காலகட்டத்தில் 15.5% அதிகரித்துள்ளதாக கூறினார். இது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 11.37% அதிகமாகும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆவணங்கள் மற்றும் மின்னணு பொருட்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் திரு ராஜேஷ் அகர்வால் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
நியூசிலாந்து அமைச்சர் திரு மார்க் பீட்டர்சன் தலைமையிலான குழுவினர்

0: மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இரு நாடுகளுக்கு இடையேயான நாடாளுமன்ற செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். நமது நாடாளுமன்ற ஜனநாயக நடைமுறைகள் குறித்தும் மரபுகள் குறித்தும் நியூசிலாந்து குழுவினரிடம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். விமான கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதுதொடர்பான வழக்கு விசாரணையின்போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதனை தெரிவித்தார். இந்த விதிகள் 30 நாட்களுக்குள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதனையடுத்து வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம் கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகளின் நகலை 2 வார காலத்திற்குள் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டார். தில்லியில் கட்டுமானப் பணிகள் காரணமாக ஏற்படும் காற்று மாசை கண்காணிப்பதற்கான இணையதள சேவையை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இந்த சேவை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங் சிர்சா பேசுகையில், கட்டுமானப் பணிகளால் ஏற்படும் காற்று மாசை தடுப்பதற்கு இந்த சேவை உதவிடும் என்றார். பஞ்சாபில் தனியார் பள்ளிகளின் கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான அவசர சட்டம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் அறிவித்துள்ளார். இன்று சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென இணையதள சேவை ஒன்றும் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை அடுத்த 10 நாட்களுக்குள் இந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாநிலத்தில் செயல்படும் 7000க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளுக்கு இந்த அவசர சட்டம் பொருந்தும் என்றும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளின் கட்டண விவரங்களையும் தனியார் பள்ளிகள் இந்த இணையதளத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு பகவந்த் சிங் மான் தெரிவித்தார். கர்நாடகாவில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்வது குறித்து காங்கிரஸ் கட்சியின் தலைமையுடன் விவாதிக்க உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சி தலைமை நேரம் ஒதுக்கும் பட்சத்தில் தில்லிக்கு சென்று இதுகுறித்து விவாதிக்க உள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 6ஆம் தேதி தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டிய திரு டி கே சிவக்குமார், தற்போது இதற்கான பணிகளை தாம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. டோக்கியோவில் நடைபெற்ற 2 நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு கொள்கை குறித்த பேச்சுகளின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும், 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும், 70 கிலோ எடைப்பிரிவில் ஷிவானியும், 80 கிலோ எடைப்பிரிவில் நைனாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும், 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும், 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கட்டாரியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இன்று இந்தியா 84-30 என்ற புள்ளிக் கணக்கில் தாய்லாந்தை வென்றது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. காலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 344 ரன் எடுத்துள்ளது. செனுஜா வெகுணகோடா இரட்டை சதம் அடித்து 203 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்சந்த் உள்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 7:26.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
5: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம் நேயர்களே. வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பில்லை என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 16 முதல் 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 11 முதல் 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90 சதவிகிதமாகவும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50 முதல் 80 சதவிகிதமாகவும் இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 16 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும்.

0: உழவர் பெருமக்களே, உயிர்மை வேளாண்மையில் எலி கட்டுப்பாட்டு முறைகள் குறித்து அறிந்து கொள்வோம். ஒரு ஏக்கருக்கு சுமார் 4 முதல் 5 பப்பாளிக்காயை வெட்டி துண்டுகளாக நறுக்கி வரப்புகளின் ஓரங்களில் வைக்க வேண்டும். இவற்றை சாப்பிடும் எலிகளின் வாயிலும் குடலிலும் எரிச்சல் உண்டாகும். எனவே அதற்கு பிறகு எலி வயலை அண்டாது. சில சமயங்களில் எலி இறந்து போகவும் வாய்ப்புண்டு. 2 முதல் 3 கிலோகிராம் நெய்வேலி காட்டாமணக்கு விதைகளை 3 முதல் 5 லிட்டர் தண்ணீரில் ஊற வைத்து அரை மணி நேரம் கொதிக்க வைக்க வேண்டும். பிறகு 2 முதல் 3 கிலோகிராம் சோள விதைகளை அதனுடன் கலந்து மறுபடியும் அரை மணி நேரம் கொதிக்க வைக்க வேண்டும். இந்த விதைகளை வரப்போரங்களில் உள்ள எலி துளைகளில் இட அதை சாப்பிடும் எலிகள் இறந்துவிடும். ஒரு மண் பானையில் வைக்கோலை இட்டு அதன் மேல் தண்ணீர் தெளிக்க வேண்டும். அதன் அடிப்பாகத்தில் உள்ள ஒரு சிறு துளை இட்டு எலி வலையின் மேல் கவிழ்த்துவிட வேண்டும். கவிழ்ப்பதற்கு முன் அந்த துளையில் நெருப்பிட்டு புகை மூட்டம் செய்ய வேண்டும். புகை வெளிவராதபடி துளையை மூட வேண்டும். இவ்வாறு செய்வதால் எலி மூச்சடைத்து இறந்துவிடும். தாழை மரத்தின் பட்டைகளை வெட்டி நெருக்கமாக வரப்போரங்களில் இட வயலுக்குள் ஓடிவரும் எலிகளின் வயிற்றில் தாழம்பட்டைகளின் ஓரத்தில் உள்ள முட்கள் குத்தி காயம் ஏற்படுத்தும். இதனால் எலிகள் வயலுக்குள் வருவது தவிர்க்கப்படும். மிளகுத்தோலை எலி பொந்திற்கருகில் குவித்து எரிய வைத்து புகையூட்டம் செய்வதன் மூலம் எலியை கட்டுப்படுத்தலாம். நேரம் 7:30.
1: மழை கம்மியா இருந்தாலும் வந்துடும், சாகுபடி ஜாஸ்தி ஆகக்குள்ள ரொம்ப விலை கம்மியாயிரும். அதனால அது யாரும் அவ்வளவு பயிர் செய்ய விரும்புறது இல்ல. ஆனா செலவு ரொம்ப கம்மியான

0: இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் முள்ளங்கி சாகுபடி குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக முள்ளங்கி சாகுபடி குறித்து உதகை பகுதியைச் சேர்ந்த ரஃபீக் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடியவர் ஜி ஜே ஜபராஜ்.
1: வணக்கங்க.
2: வணக்கம் சார்.
1: இப்போ இந்த முள்ளங்கி பீட்ரூட் அப்படின்னு எடுத்துட்டா, இது சாதாரணமா எல்லாருமே போடக்கூடிய ஒரு வெஜிடபிள். நம்ம நீலகிரி மாவட்டத்துல பார்த்தோம்னா கேரட், பீன்ஸ், பீட்ரூட், முள்ளங்கி இப்படிதான் சொல்லும் போதே வரும். முள்ளங்கி பீட்ரூட் அப்படின்னு சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது என்ன அப்படின்னா, முள்ளங்கி சாகுபடி செய்யும் போது முள்ளங்கி போட்டா அது நிலத்துல இருக்கிற சத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்துருவோம், அதனால முள்ளங்கி போடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லா விவசாயிகளுக்கிட்டையும் இருக்குது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க?
2: இல்ல, சத்து அப்படி உறிஞ்சி எடுக்காங்க சார். விலை இல்லாத பட்சத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, முள்ளங்கிய எடுக்காம விட்டுருவாங்க. அப்ப அது என்ன ஆகுனா, வளர்ந்து பூ பூத்து அதுல குள்ள அந்த சத்தலை இழுத்துட்டு சும்மா கிடக்கும். பருவத்துல எடுத்துட்டோனாக்கா அந்த சத்தலை இழுக்காது. விலை கிடைக்காத சமயத்துல ஒரு டைம்ல மழை அதிகமாச்சுன்னா, விளைச்சல் ஜாஸ்தி ஆச்சுன்னா விலை ரொம்ப கம்மியாயிரும். அந்த டைம்ல விட்டுருவாங்க. அப்படியே எடுக்காம விடுற பட்சத்துல நம்ம சத்தை இழுத்துட்டு இருக்கோம். விலை அது கிடைக்கிற பட்சத்துல எடுத்துட்டோம்னா அந்த மாதிரி ஆகாது. அது தவறா அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. மத்தபடி அப்படி எல்லாம் சத்தல இழுக்காது.
1: இப்ப முள்ளங்கி சாதாரணமா எப்போதுமே இந்த முள்ளங்கி, அதுக்கப்புறம் டர்னாபீஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் விலை வந்து சாதாரணமா நூக்கோலு, இதெல்லாம் விலை அதிகமா கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது மார்க்கெட்ல. அது உண்மையா இல்லன்னா விலை நல்லா கிடைக்கிற சமயமும் இருக்குதா?
2: நூல்கோலு டர்னாபீஸ் எல்லாம் விலை அது எப்போதுமே கொஞ்சம் நார்மலா விலை இருக்குது. முள்ளங்கி வந்து ரொம்ப எளிமையான பயிர்னால ஜாஸ்தி மழை கம்மியா இருந்தாலும் வந்துடும். சாகுபடி ஜாஸ்தி ஆகக்குள்ள ரொம்ப விலை கம்மியாயிருக்கும். அதனால அது யாரும் அவ்வளவு பயிர் செய்ய விரும்புறதில்ல. ஆனா செலவு ரொம்ப கம்மியான சாயம் முள்ளங்கி தான். உங்களுக்கு 50 நாள்ல இருந்து 60 நாளுக்குள்ள அறுவடையே ஆயிரும் முள்ளங்கி. அதனால விலைனால எல்லாம் இந்த கேரட் அதிகமான விலை விக்கிறதுனால எல்லாம் அது பக்கம் போனனால இது கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு.
1: இப்போ சகப்பு முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி அப்படின்னு இருக்குது. வெள்ளை முள்ளங்கி அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குதா? நீங்க எந்த மாதிரி முள்ளங்கி?
2: முள்ளங்கி வந்து மேக்சிமம் இந்த ஏற்றுமதி அந்த மாதிரி இதுல தான் ஜாஸ்தி போகுது. சிகப்பு முள்ளங்கி தான் விற்பனைக்கு அதிகமா போகுது. வெள்ளை முள்ளங்கி பயிர் செய்யறாங்க. வெள்ளை முள்ளங்கி அந்த அளவுக்கு பயிர் அதிகம் இல்ல. எல்லாம் இந்த ஏற்றுமதி பண்றது, இந்த ஆர்டர் அந்த மாதிரி போடுறதுக்கு தான் போடுறாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா சிகப்பு முள்ளங்கி தான் அதிகப்படியா போகும். மார்க்கெட்டுக்கு போறது சிகப்பு முள்ளங்கி தான் அதிகம்.
1: வெதர் நீங்க வந்து எப்படி நீங்க தேர்ந்தெடுக்க?
2: விவசாயிகளும் விதை எடுக்கிறவங்களும் இருக்காங்க, எடுத்து வைக்கிறவங்களும் இருக்காங்க, கடையிலயும் கிடைக்கும். இப்ப வந்து பஸ்டெல்லாம் விவசாயி அதிகமா இந்த மாதிரி பூ பூக்குள்ள எடுத்துட்டு இருந்தாங்க விதை. இப்ப யாரும் அவ்வளவு விதை எடுக்காதனால கடையில தான் வாங்க வேண்டியதா இருக்கு.
1: சாதாரணமா இப்போ விதையோடைய விலை பார்த்தோம் அப்படின்னா, கேரட் விதையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 20,000, 30,000, 40,000 அதுக்கு மேல கூட கேரட் விதை வந்து அவ்வளவு அதிகமா இருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது முள்ளங்கி விதை எவ்வளவு?
2: விதை ரொம்பவும் கம்மி. உங்களுக்கு ஒரு 1,000-2,000 ரூபாய்க்குள்ள கிலோ கிடைச்சிடும் முள்ளங்கி விதை. கேரட் விதை அப்படி இல்ல. கேரட் விதை ஒவ்வொரு விதைய பொறுத்து இருக்கு. ஸ்டார்டிங்கே இப்ப 25,000 ரூபால இருந்து ஆகி போச்சு. கேரட் விதை F1 வெரைட்டி விதைங்கெல்லாம் 25-50 மேலேயே போச்சு. முள்ளங்கி வந்து விலக்க கம்மி தான். கம்மி பயிரும் எளிமையா செஞ்சிடலாம். தண்ணி கம்மி இருந்தா போதும், செஞ்சிடலாம். அதுக்கு இந்த கேரட் மேல மோகம் ஜாஸ்தி ஆனதுனால இந்த முள்ளங்கி பயிர் செய்யறது கொஞ்சம் கம்மி ஆகி போகுது.
1: இப்ப முள்ளங்கி விதை நீங்க, அதாவது முள்ளங்கி சாகுபடி பொதுவா பார்த்தா இதனுடைய முதலீடு வந்து ரொம்ப குறைவா இருக்குது.
2: ரொம்ப குறைவு. முள்ளங்கி தான் இருக்கிறதுலயே முதலீடு குறைவு.
1: இப்போ அதுக்கு வந்து இப்ப விதை நீங்க போட்டோம்னா மண் எப்படி தயார் பண்ணுவீங்க, உரம் எப்படி போடணும், அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க.
2: முள்ளங்கிக்கு அதிகமான உரம் எல்லாம் தேவை. முள்ளங்கி வந்து காட்டுல இறைச்சி விட்டு ஒரு சின்ன ஒரு 2 ஈரம் கிடைச்சாலே முளைச்சு வந்துடும். அப்பப்போ ஒரு சின்ன ஒரு 10 நாளைக்கு ஒரு ஈரம் கிடைச்சா கூட அது முள்ளங்கி விவசாயம் ஆயிரும். மருந்தும் அதிகம் இல்ல. முள்ளங்கி ஒரு பூச்சி வெட்டுதுன்னா ஒரு பூச்சி மருந்து அடிப்பாங்க. அதைப்படி மத்த மருந்தெல்லாம் முள்ளங்கிக்கு இல்ல. உரம்னா கொஞ்சம் யூரியா போடலாம். சத்து இல்லைன்னா, சத்து இருக்க காட்டுல அதுவும் தேவைப்படாது, ஆயிரும். அது உரமே தேவையில்ல அதுக்கு.
1: இப்போ அதுக்கு தண்ணி
2: தான் தேவை. தண்ணி ஓரளவுக்கு முளைக்கிறதுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா, முளைச்சு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு ஈரம் லைட்டா கிடைச்சா கூட அதுலயே வந்து சேர்ந்துடும் முள்ளங்கி. முள்ளங்கி தண்ணி செலவும் கம்மி தான். முளைக்கிறதுக்கு தான் தண்ணி வேணும். அது
1: இப்போ பூச்சி நோய் தாக்குறது இதெல்லாம் வந்து முள்ளங்கில ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
2: பூச்சி போட்டப்ப வெட்டும், அதுக்கப்புறம் வந்து பூச்சி தாக்குற வாய்ப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த போட்டு நாத்து முளைக்கக்குள்ள ஒரு பூச்சி மருந்து அடிச்சா போதும். பூச்சி கொல்லி மருந்தெல்லாம் ரொம்ப கம்மி. முள்ளங்கி பூச்சி கொல்லி மருந்து அறவே இல்லை. முளைக்கக்குள்ள ஒரு மருந்து அடிப்பாங்க, அவ்வளவுதான்.
1: எரு வந்து நிறைய போடணுமா, இல்லனா உரம் வந்து போடல அப்படின்னாலே முள்ளங்கி வளர்ந்துருமா?
2: எரு ஜாஸ்தி இல்லை. நம்ம சாதாரண நாட்டெரு போடுற காட்டுல எல்லாம் எரு உரமே தேவையில்லை, அதே வந்துடும். அந்த சத்தே போதுமானது இதுக்கு. முள்ளங்கி மத்த பயிர்களுக்கு தான் உரங்கள்லாம் ஜாஸ்தி தேவை. இந்த முள்ளங்கியை பொறுத்த அளவுக்கு காட்டுல சத்து இருந்துச்சுன்னா சீக்கிரமா 40 நாள்ல முள்ளங்கி அறுவடைக்கு வந்துடும். அந்த அளவுக்கு சத்து இருந்துச்சுன்னா காட்டுல நாட்டு சத்து இருக்க காட்டுல சீக்கிரம் வந்துடும். சத்து இல்லாத காட்டுலன்னா கொஞ்சம் யூரியா கீரியா போடலாம்.
1: இப்போ முள்ளங்கி விதையில எத்தனை வகைகள் அது மாதிரி ஏதாவது இருக்குதா? இல்ல சில சமயத்துல பாக்கும்போது ஒரே சைஸா சின்ன சின்னதா அழகா இருக்கும், சில முள்ளங்கிங்க ரொம்ப பெருசா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இதுக்கு விதையோட வகைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து இருக்குதா, இல்ல வந்து பெரிய முள்ளங்கி அதாவது உரம் அந்த மாதிரி நல்லா கொடுக்கும் போது அது பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
2: சத்து அதிகமுள்ள காட்டுல கொஞ்சம் சைஸா ஜாஸ்தியா வரும், பெருசா வரும். சத்து கம்மியா இருக்கிறதுல அளவான சைஸ் தான் வரும். அது விதைங்கள்னு இருக்கு, ஹைபிரிட்னாக்குள்ள அது கொஞ்சம் அது ஒரே சைஸா வரும். நம்ம சாதாரண நம்ம எடுக்கிற விதைனாக்குள்ள கொஞ்சம் பெருசா வரும். அது ஹைபிரிட் விதைனாக்குள்ள அது சைஸ் வந்து எல்லாம் ஒரே மாதிரி வரும். அது கொஞ்சம் சத்து இருந்துச்சுன்னா அதுவும் கொஞ்சம் பெருசா ஆகும், சத்துள்ள காட்டுக்கு பெருசா. சத்து இல்லைன்னா நம்ம உரங்கெல்லாம் கொஞ்சம் போட வேண்டியதா வரும்.
1: இப்போ முள்ளங்கி நீங்க வந்து ஒரு வருஷத்துல ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கு, அதுல எந்த கால சூழ்நிலையில நீங்க முள்ளங்கி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு?
2: முள்ளங்கி எந்த கால சூழ்நிலைக்கும் வரும். பனி அதிகமா பெய்யக்குள்ள மட்டும் கொஞ்சம் இதாகும், மத்தபடி எல்லா டைம்லயும் வரும். அது தண்ணி கம்மியா இருக்கக்குள்ள இந்த பிப்ரவரி மார்ச் இந்த ஒரு மழை ரெண்டு மழை பெய்யக்குள்ள தண்ணி இல்லாத காட்டுல எல்லாம் விதைச்சு விட்டாங்களா வந்துடும். நல்லா மழை பெய்யறதுக்குள்ள அது ஆயிரும், அதை எடுத்துட்டு வேற பயிரை பண்ணிடுவாங்க, அதுலதான் ஜாஸ்தி பண்ணுவாங்க. தண்ணி இருக்கவங்களும் போடுறவங்களும் இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் போடுறவங்க இருக்காங்க. வேற பயிர் போட்டு சைட்ல வேற பயிருங்களுக்கு சைட்ல போட்டாலும் வந்துடும் முள்ளங்கி. கிழங்கு கேரட்டு எதோட சைட்ல போட்டாலும் முள்ளங்கி பயிர் போட்டு விட்டோம்னா அது வந்துடும். அதுக்கு எதுவும் மருந்து அதெல்லாம் தேவைப்படாது. அதுல அடிக்கிற தண்ணி மத்த பயிருக்கு தண்ணி படுறதுலயே அது வந்து சேர்ந்தோம், அதுல இன்னும் நல்லா வரும். பயிர் செய்யல போட தனியா போடக்குள்ள நம்ம நீர் பாய்ச்ச வேண்டியது வரும், தண்ணி செலவு கம்மி தான்.
1: இப்போ முள்ளங்கி வந்து நீங்க பயிர் செஞ்சு சாகுபடி செய்யறது எவ்வளவு நாள்? அது வந்து ரொம்ப குறுகிய காலத்திலே வளர்ந்துரும் நினைக்கிறேன், அதை பத்தி சொல்லுங்க.
2: குறுகிய காலத்துல வந்துடும் முள்ளங்கி பயிர் வந்து நல்ல சத்துள்ள காடுல 40 நாள், கொஞ்சம் ஓரளவுக்கு சத்துக்கா 50 நாள், மீறினா 60 நாள்ல ஆயிரும். அது சத்து கம்மியா இருந்தாலுமே 60 நாள்ல முள்ளங்கி ஆயிரும், 60 நாள்ல முள்ளங்கி எடுத்துடலாம்.
1: இப்போ அடுத்தபடியா இத நீங்க மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போய் வியாபாரம் செய்வீங்களா, இல்லனா நிலத்திலேயே வந்து வியாபாரம் செஞ்சிருவீங்களா? அதுக்கு என்ன சாதாரணமா வருஷம் பூரா அதோட ரேட் வந்து ஒரே மாதிரி இருக்குமா, அதுலயும் இந்த மாதிரி பிளக்சுவேஷன் சொல்ற மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்குமா?
2: அது ஏற்ற இறக்கம் நிறையவே இருக்கும். ஒரு டைம்ல டிமாண்ட் ஆச்சுன்னா முள்ளங்கியும் 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு எல்லாம் விற்கும். அதே வந்து ரொம்ப இதாயிடுச்சுனாக்கா துண்டு கணக்குல துண்டு 100 ரூபாய்க்கு எல்லாம் வந்துடும். அது வந்து சின்ன பிளாஸ்டிக் எருவு பைங்களை தான் கொண்டு போய் ஊட்டி மார்க்கெட்டுக்கே போட்டுருவாங்க. மேக்சிமம் மேட்டு போலயும் ஜாஸ்தி போகாது, ஊட்டி மார்க்கெட்டே போயிடும் அது முள்ளங்கி. அது ஏற்ற தாழ்வு இருக்குது, நிறைய ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் விலை கம்மி ஆயிரும். டிமாண்ட் ஆக்குள்ள ஒரு டைம்ல கேரட்டுக்கு ஈக்குவலான விலை எல்லாம் வித்து கேரட்டை விட ஜாஸ்தியாக வித்துருக்குது முள்ளங்கியோட ரேட்.
1: அப்போ நம்ம சொல்ல முடியாது திடீர்னு ஒரு ரேட்டு,
2: திடீர்னு சாகுபடி கம்மியாகி மார்க்கெட்ல அதோட தேவை அதிகரிச்சிருச்சுன்னா உங்களுக்கு விலை ஜாஸ்தியா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கேரட் 20 ரூபா விற்கக்குள்ள முள்ளங்கி 40 ரூபாய்க்கு வித்துருக்குது.
1: அப்படியே வித்துருக்கீங்க?
2: வித்துருக்குது வித்துருக்கு.
1: இப்ப அடுத்தபடியா பாக்கும்போது பீட்ரூட், பீட்ரூட் நீங்க அத பயிரிடும் போது விதை எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? இப்போ மண்ணுக்குள்ள விளையிற பயிர் ஒரு தடவை நீங்க சாகுபடி செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் மண்ணுக்கு மேல விளையறது சாகுபடி செஞ்சா அந்த கிராப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, பயிர் சுழற்சி அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரி ஏதாவது அந்த முறைய கையாள்வீங்களா?
2: கேரட்டே போட்டிருக்குள்ள நமக்கு இந்த கேரட் உருண்டை அந்த மாதிரி எல்லாம் வரக்குள்ள உருளைக்கிழங்கு போடுறாங்க. ஒரு டைம் உருளைக்கிழங்குல விலை அந்த விதை விலையெல்லாம் அதிகமான கட்டுப்படி ஆகாதனால அதுக்கு மாற்றா வந்து பீட்ரூட் போடலாம். பீட்ரூட் போட்டு எடுத்து கேரட் போட்டாக்கா அந்த கேரட் செட் ஆகும், சுழற்சிக்கு அது சரியா இருக்குது பீட்ரூட். அதனால இப்ப அதிகமா உருளைக்கிழங்கு விட பீட்ரூட் பயிர் ஜாஸ்தி ஆயிட்டு வருது. அதனாலதான்
1: நான் கேக்குற இன்னொரு கேள்வி என்னன்னா, பூமிக்கு அடியில விளையக்கூடிய கேரட்டு பீட்ரூட் முள்ளங்கி தர்ணாப்சிஸ் இந்த மாதிரி எல்லாம் விளையும் போது பூமிக்கு அடியில விளையறது ஒரு தடவை போட்டுட்டு அதுக்கு அடுத்த கிராப் வந்து பூமிக்கு மேல விளையக்கூடிய இந்த மாதிரி பீன்ஸ் அவரை அந்த மாதிரி ஏதாவதும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
2: பீன்ஸ் அவரை போடலாங்க. பீன்ஸ் அவரை கேரட் பயிரிடுற காட்டுல வந்து பீன்ஸ் அவரை அதிகமா போட மாட்டாங்க. அது என்ன ஆகும்னா கேரட் வந்து உருண்டையாகும் ஜாஸ்தி, பீன்ஸ் காட்டுல வேர்ப்பு உண்ணுவாங்க அது அதிகமா வரும். அதனால கேரட் போடுற பீன்ஸ் போட்டாக்கா அடுத்த வந்து அந்த கிராப் கிழங்கு தான் போடுவாங்க ஜாஸ்தி பீன்ஸ் போட்டாக்கா. அது அந்த சுழற்சி முறைனா மேல இதுன்ட்டு இல்லை, எல்லாம் அடி உரமே மாத்தி போட்டாக்கா செட் ஆயிரும். அடியில வரதே பயிரை மாத்தி போட்டாலே அதுக்கு போதுமானது.
1: பீட்ரூட் விதை வாங்கும்போது பீட்ரூட் விதை எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? அதுலயும் ஏதாவது வகைகள் இருக்கா?
2: வகைகள் இருக்குது பீட்ரூட் வகையில, அது அதிகமான வகை இல்ல. கேரட் விதை மாதிரி பீட்ரூட்ல ஒரு 2-3 கம்பெனிங்க மாறுபடும். இப்ப வந்து அதிகமா போறது போரோன்னு ஒரு விதை இருக்குது, அந்த விதை தான் அதிகமா போடுறாங்க. மார்க்கெட்ல அது வந்து கொஞ்சம் பீட்ரூட் ஒரே மாதிரி வரும், கொஞ்சம் ஈல்டு நல்லா கிடைக்கிறதுனால அதான் போடுறாங்க. ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 பாக்கெட், ஒரு பாக்கெட்ல 10,000 விதைகள் இருக்கும், 10 பாக்கெட் போதுமானது. ஒரு ஏக்கர் போட்டு பீட்ரூட் விதை நம்ம போட்டோம்னாக்கா வேடு கட்டி தண்ணி நீர் பாய்ச்சின உடனே ஒரு ஃபர்ஸ்ட் தண்ணி பாய்ச்சக்குள்ளேயே அதுக்கு களை கொல்லிடு, அதை அடிச்சிட்டோம்னாக்கா களைங்க கம்மியா வரும். பீட்ரூட் வந்து ஒரு 6 நாள்ல இருந்து 8 நாளுக்குள்ள முளைச்சு வந்துடும், மத்த பயிருங்க மாதிரி சீக்கிரம் வந்துடும். வந்த பிறகு பீட்ரூட் வந்துச்சுன்னா ஒரு பூச்சி மருந்துகள் அந்த மாதிரி பூச்சி அரிக்கிறதெல்லாம் இருக்கு. பீட்ரூட் கொஞ்சம் நீர் முள்ளங்கி மாதிரி இல்லது, இது கொஞ்சம் நீர் பாய்ச்சிட்டே இருக்கணும், அப்பதான் அது ஒரு நல்லபடியா வரும்.
1: இப்போ விதை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது மானிய விலையில ஏதாவது வாங்குவீங்களா தோட்டக்கலைத்துறை மூலமா?
2: தோட்டக்கலையில மானியம் குடுக்கற டைம்ல குடுப்பாங்க, அது எல்லா டைம்லயும் மானியம் வராது, ஏதோ ஒரு டைம்ல வரக்குள்ள மானியத்துல கிடைக்கும். தோட்டக்கலைத்துறையில மானியம் போடக்குள்ள குடுப்பாங்க, அப்போ வாங்கிக்கலாம். நம்மளுக்கு மானியம் எப்போ அலாட் ஆகுதோ அப்ப குடுப்பாங்க, இல்லாதப்ப கடையில தான் வாங்கிக்கலாம்.
1: இப்போ அந்த மாதிரி பீட்ரூட் விதை வாங்கும் போது நீங்க எவ்வளவு ஏக்கர்ல அது போடுவீங்க? அது போடும்போது அதுக்கான மற்ற செலவுகள் எல்லாம் நீங்க கணக்கு எழுதி வச்சு அது முதலீடு இவ்வளோ வருமானம் இவ்வளோ அப்படின்றத பாக்குவீங்களா?
2: பீட்ரூட்ல முதலீடு கொஞ்சம் கேரட் கிழங்கு பயிரை கம்பேர் பண்ணக்குள்ள பீட்ரூட்ல வந்து முதலீடு கொஞ்சம் கம்மி தான், முதலீடு கம்மி, பீட்ரூட்ல அதிகப்படியான லாஸ் வருவதற்கான வாய்ப்பு கம்மி. கேரட் இது விக்கலன்னா செலவு அதிகம், லாஸ் அதிகமாயிரும். பீட்ரூட்ல லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்பவும் கம்மி. பீட்ரூட் ஒரு 25-30 ரூபா வித்தாலே லாபம் தரக்கூடிய பயிர் இது.
1: இப்ப பீட்ரூட் விதை நீங்க நிலத்துல அது விதை விதைச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள்ல அது வந்து முளைப்பு வரும், அதுக்கப்புறமா நீங்க அந்த தண்ணீர் கொடுக்கறதோ அல்லது மருந்து அடிக்கிறதோ உரம் அதெல்லாம் எப்படி செய்வீங்க? படிப்படியா ஒவ்வொரு ஸ்டெப்பா என்னென்னலாம் செய்வீங்க?
2: முளைச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு பூச்சி வெட்டாம இருக்க பூச்சிக்கொல்லி கொடுப்போம், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி போட வேண்டியது வரும் பீட்ரூட்டை பொறுத்தவளவுக்கு, அப்பதான் கொஞ்சம் நல்லா வரும் அது. அதுக்கப்புறம் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 20-25 நாள்ல ஒரு எருவு போடணும், எருவு வந்து கட்டாயம் போட்டானும் பீட்ரூட் முள்ளங்கி பயிர் மாதிரி விட்டோனாக்கா வராது. எருவு போட்டோனாக்கா அதுக்கப்புறம் கொஞ்சம் நாத்து பெருசானவன களை வந்துச்சுன்னா களை எடுக்கணும், ஆளுங்களை விட்டு எடுக்கணும், எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 45 நாள் அந்த மாதிரி இன்னொரு எருவு போடணும், 2 எருவு போட்டாகணும். பீட்ரூட்டுக்கு வந்து காட்டுல சத்து அதிகமா இருக்கும், சத்து கம்மியா இருந்தாலும் என்னத்தான் நம்ம உரங்க போட்டாலும் பீட்ரூட்டோட தரமும் நல்லா இருக்காது, சைஸும் பெருகாது. உங்களுக்கு 2 எருவு போட்டாகணும் பீட்ரூட்டுக்கு, தண்ணி நல்லா இருக்கணும், தண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் மருந்து இருக்கு. பீட்ரூட்டுக்கு ஒரு மாதிரி ஒரு 45 நாள் ஆகக்குள்ள இலைப்பேன்னு இருக்கு, ஃபர்ஸ்டெல்லாம் இல்லாம இருந்துச்சு, இது ஒரு 2-3 வருஷமா அந்த இலைப்பேன்றது ரொம்ப தாக்குது. அதுக்கு இப்ப எல்லாம் மருந்து வந்துச்சு, ஸ்டார்டிங்ல மருந்து இல்லாம இருந்துச்சு. அந்த 45 நாள் அந்த பருவத்துல நம்ம இலைப்பேனுக்கான ஒரு மருந்து கடைங்கல கிடைக்குது, அது குடிச்சிட்டோம்னா இலைப்பேன் தாக்காது. அதுக்கப்புறம் நம்ம வந்து 45 நாள்ல 2 எருவு போட்டோம்னா அதுக்கப்புறம் தண்ணி மருந்து தான். அதுக்கு உங்களுக்கு 90 நாள்ல பீட்ரூட் அறுவடைக்கு வந்துடும், பீட்ரூட் 120 நாள் காக்க வேண்டியது இல்ல, ஒரு 90 நாள்ல அறுவடைக்கு வந்துடும் பீட்ரூட். பீட்ரூட் வந்து ஒரே கட்டமா எடுக்க முடியாது, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெருசானது ஒரு 3 கட்டமா எடுக்கலாம் பீட்ரூட், 3 கட்டமா எடுக்கலாம் அந்த மாதிரி பீட்ரூட்டோட பயிரோட.
1: இப்ப பீட்ரூட்டோட அந்த சைஸ் பெருசாகும் போதுதான் எடையும் அதிகமாகும், உங்களுக்கு வருமானமும் அதிகமா கிடைக்கும். அப்போ அதோட அளவு வந்து பெருசாகிறதுக்கு உரம் அதிகமா போடணுமா அல்லது நிலத்துல வந்து சரியான முறையில களை எடுத்து அதை வந்து பக்குவமா அதை பாக்கணுமா?
2: ஃபர்ஸ்ட் நிலத்துல வந்து நம்ம அதிகப்படியான உரங்கள் மாட்டு சாணம் அந்த மாதிரி உரங்கள் சத்து அதிகமா இருந்தா தான் பீட்ரூட்டோட, நம்ம என்ன உரம் போட்டாலும் காட்டுல இருக்க சத்தை பொறுத்து தான் பீட்ரூட்டோட தரமும் அதோட சைஸும் அதிகரிக்கும். காட்டுல சத்து இல்லாத காட்டுல போயிட்டு நம்ம என்ன உரம் போட்டாலும் மேல் உரம் போட்டாலும் அது ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல வராது, அதுக்கு சத்து பத்தாது. காட்டோட மண்ணோட தன்மையும் நல்லா இருக்கணும், காட்டுல சத்து அதிகமா இருக்கணும் பீட்ரூட் பயிருக்கு மட்டும்.
1: அதே மாதிரி இன்னொன்னு, ரசாயன உரம் வந்து நம்ம மாவட்டத்துல பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி ரசாயன உரம் பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம மாவட்ட நிர்வாகம் சொல்லி இயற்கை வேளாண்மைக்கு மாறணும் அப்படி சொல்றாங்க. நீங்க ரசாயன உரம் இல்லைன்னா பூச்சிக்கொல்லி மருந்துகள் ரசாயன முறையில பயன்படுத்துறத நீங்க அதை எப்படி கட்டுப்படுத்திட்டு இருக்கீங்களா, இல்லைன்னா அதை பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றீங்களா, என்ன சொல்றீங்க?
2: பயன்படுத்தி ஆகணும் இல்ல, இப்போ எவ்வளவோ கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதிகமா இருந்துச்சு, அதிகமா தெளிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாம் 1-2 அந்த பூச்சி தேவைக்கு ஏற்பதான் உபயோகிக்கிறாங்க, கம்மியாயிடுச்சு. ரசாயன மருந்துகள்லாம் ரொம்ப பூச்சிக்கொல்லிங்கெல்லாம் கம்மியாயிடுச்சு. இயற்கை சத்து இருந்துச்சுன்னா ரசாயன உரங்களும் அவ்வளவு தேவைப்படாது. உங்களுக்கு காட்டுல சத்து இருந்துச்சுன்னா ஒரு 10 துண்டு எருவு போடுற இடத்துல ஒரு 3-4 துண்டு இருந்தா போதுமானது. இப்ப எல்லாம் காட்டுல அதிகமாக மண்ணுக்கு சத்தான உரங்களை போட ஆரம்பிச்சிட்டாங்க, உரங்களை இப்போ கம்மியாயிட்டு வந்துருச்சு, உரம் தேவையே கொஞ்சம் கம்மி தான். இப்போ
1: இப்போ அடுத்தபடியா நீங்க பாக்கும்போது இப்போ விற்பனைக்கு நீங்க அறுவடைக்கு தயாரானதுக்கு அப்புறம் இந்த விற்பனை செய்யும் போது அது மேல இருக்கக்கூடிய அந்த பீட்ரூட்ல வரக்கூடிய அந்த தலைகளையும் கூட அது கீரைக்காக பயன்படுத்துறாங்க. அதை எப்படி நீங்க அதை தனியா எடுத்து விற்பனை செய்வீங்களா, அதை பத்தி சொல்லுங்க.
2: கீரை வகை வந்து தனியா தலையோட விற்பனை பண்றவங்க அதிகப்படியான சின்ன சின்ன ஒரு வீட்டு பக்கத்துல ஒரு மூட்டை காடு ரெண்டு மூட்டை காடு போடுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு தலையோட கொண்டு போய் மார்க்கெட்ல வித்துருவாங்க. அதிகப்படியாம ஏக்கரா கணக்குல போடுறவங்க வந்து தலையை வெட்டி தோட்டத்திலேயே போட்டுருவாங்க, அதை ஒரு சைடா குமிச்சு வச்சு அது மக்கி உரமாயிரும். அவ்வளவு வீட்டோட்டு ஒரு 50 மூட்டை பறிக்கக்குள்ள அவ்வளவு தலையை வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறது சாத்தியம் இல்ல. அதனால கொஞ்சம் காடு போடுறவங்க தலையோட பீட்ரூட் விற்கிறவங்க எடுத்துக்குவாங்க. அதிகப்படியான பீட்ரூட் போடக்குள்ள அந்த தலையை வந்து விரயமா வேஸ்டா தான் போகுது. வேஸ்டா போகுதுன்னா அது உரமாயிருது மக்கி, அது மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போற சாத்தியம் கம்மி.
1: இப்போ நமக்கு சீசன் ஆரம்பிக்குது, இந்த சமயங்கள்ல வந்து இப்போ ரோட் ஓரத்திலேயே வந்து கேரட் நிறைய விற்கிறாங்க, ஏன்னா கேரட் அப்படியே சாப்பிடலாம் அப்படின்றதுனால. இப்போ இந்த மாதிரி ரோட் சைட்லயே அதை டூரிஸ்டுக்கு சேல் பண்ணும்போது பீட்ரூட்டையும் விரும்பி வாங்குறாங்க, அந்த மாதிரி சேல் பண்ணும்போது உங்களுக்கு வருமானம் கொஞ்சம் அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு.
2: ஆமா, ரோட்டோரத்துல நம்ம வச்சு நம்ம சொந்த தோட்டமா இருந்துச்சுன்னா பறிச்சு வித்தோம்னாக்கா வருமானம் அதிகம் கிடைக்கும். ஆனா அது நம்ம ஒரு ஆள் அதைய பறிச்சு சுத்தம் பண்ணி நம்ம கொண்டு வந்து வைக்கணும். வச்சாக்கா நம்ம சொந்தமா வித்தா வருமானம் இருக்கு அதிகமா, வாங்கி விக்கிறவங்களுக்கு வருமானம் கம்மி தான். சொந்தமா விவசாயம் பண்றவங்க வித்தாக்கா வருமானம் இருக்கு.
1: இப்போ நீங்க பயிரிடும் போது ஒரு ஜனவரி மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க எத்தனை சாகுபடி செய்வீங்க, அதுல கிராப் ரொட்டேஷன் எப்படி என்ன பயிரிடலாம் அப்படின்றத நீங்க யோசிச்சு முடிவெடுக்கும் போது அதை எப்படி நீங்க டிசைட் பண்ணுவீங்க?
2: பயிர் எந்த பயிர் அதிகமா பயிரிடல அதை பார்த்து போடுறவங்களும் இருக்காங்க. இல்லைன்னா நம்ம மண்ல இந்த 4 டைம் கேரட் போட்டோம், இந்த டைம் மாத்தி போடலானுக்குள்ள பீட்ரூட் அதுக்கு தகுந்த உருளைக்கிழங்கு அந்த மாதிரி மாத்தி போடுறதுக்கு முடிவு எடுப்போம். பீட்ரூட் பயிர் வந்து நம்ம பிப்ரவரி மாசம் தொடங்கினதுல இருந்து போடலாம். மழை அதிகமா பெய்யக்குள்ள பீட்ரூட் பயிருக்கு அது பயிர் செய்ய முடியாது, பயிருக்கு உகந்தது இல்லாது. மழை அதிகமான டைம்ல பயிர் செஞ்சிட்டோம்னாக்கா அதுக்கு அதோட பீட்ரூட் மேல வரக்குள்ள அந்த மண் மேல பிடிக்கிறதுனால அதிகமான சீக்க ஏற்படும், அது வராது, ரொம்ப தரமா இருக்காது. மழை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீட்ரூட் பயிர் வந்துடும். மழை அதிகமான டைம்ல பயிர் செஞ்சிட்டோம்னா அதை காப்பாத்தி கொண்டு வரது ரொம்ப சிரமமாயிரும். ரெண்டாவது போகம் போடக்குள்ள நம்ம மழை கம்மியாக்குள்ள ஜூலை 15 மேல ஆகஸ்ட் அந்த மாதிரி டைம்ல போடலாம். ரெண்டாவது மே மாசத்துல இருந்து மழை அதிகமாயிடுச்சு பயிர் போட்டுனாக்கா அந்த பீட்ரூட் பயிரை கொண்டு வரது கொஞ்சம் சிரமம். இந்த பகுதியை பொறுத்தவரை ஊட்டி பகுதி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த சைடு வந்து கோடை மழையின் தாக்கம் கம்மியா இருக்க சைட்ல போடலாம். உங்களுக்கு இந்த அட்டி சைட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கெல்லாம் கொஞ்சம் கிளைமேட் வந்து கொஞ்சம் சூடான வெப்பநிலை இருக்கனால அங்கெல்லாம் வந்துடும். நம்ம ஏரியாலாம் ரொம்ப அந்த பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல போட்டோம்னாக்கா நோய் தாக்குதலுக்கு ஆளாயிரும் பீட்ரூட், அந்த டைம்ல தவிர்க்கிறது நல்லது.
1: இப்போ தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய சூழ்நிலையில இல்லைன்னா தொடர்ந்து வறட்சி வரக்கூடிய நாட்கள்ல அந்த சமயத்துல விவசாயிகளுக்கு ரொம்ப கஷ்டம் தான். கண்டினியூவா மழை அடிச்சிருந்தாலும் கஷ்டம், கண்டினியூவா மழையே இல்லானாலும் கஷ்டம். நீங்க உங்க நிலத்துல கிணறு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
2: கிணறு இருக்குதுங்க. இந்த வருஷம் வந்து போன வருஷம் பருவமழை சரியா பெய்யாதனால இந்த வருஷம் தண்ணி வந்து ரொம்ப பஞ்சமா இருக்குது. சாகுபடியே வந்து கம்மியா தான் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டி 4 ஏக்கர் போற விவசாயி 2 ஏக்கர் தான் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி தண்ணீர் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. இந்த வருஷம் ஜனவரியில இருந்து நேற்று தான் ஒரு சின்ன ஒரு மழையே தூரலே வந்திருக்குது. மழையே இல்லை இந்த வருஷம். போன வருஷம் பருவமழை சரியா பெய்யல, பெய்யாதனால நிலத்தடி நீர் ரொம்பவும் கம்மியாயிடுச்சு. இந்த வாட்டி இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ள மழை பெய்யலன்னா இன்னும் ரொம்ப விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாவாங்க.
1: தொடர்ந்து மழை வந்துட்டு இருக்க சமயத்துல நீங்க வந்து அதை எப்படி அதை நிலத்துல அது பயிர் சேதம் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க?
2: பயிர் சேதம் ஆகாமனு கால்வாய்ங்கெல்லாம் நல்லா மழை நீர் தாக்காம இருக்க மாதிரி கால்வாய்ங்கெல்லாம் ஆழமா எடுத்துருவோம் மழை டைம் எனக்குள்ள. அதுக்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துதான் பயிர் பண்ணுவோம். ஏன்னா எப்ப வேணாலும் மழை இயற்கை சொல்ல முடியாது இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணுவோம். மழையின் அது மீறி மழையின் தாக்கம் ஜாஸ்தியாகி ஆகக்குள்ள சேதாரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவு அந்த பருவம் நமக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு ஆகாது. அந்த மழை தாக்கம் அதிகமா இருக்குன்ற சமயத்துல விவசாயிங்க அவ்வளவு சீக்கிரம் பயிர் சேதம் தவிர்த்துருவாங்க, பயிர் சேதம் ஆகிற பயிரை தவிர்த்துருவாங்க.
1: இப்ப வனவிலங்குகள் ஏதாவது பிரச்சனை இருக்கா?
2: வனவிலங்குகள் முதல்ல ஜாஸ்தி இருந்துச்சு, இருக்குது பிரச்சனைகள். இருந்தாலும் நம்ம வேலிகள் அமைச்சு செயின் லிங்ஸ் வலை வேலிகள் அமைச்சிருக்கனால அதோட தொல்லைங்கெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. ஏதோ ஒரு இந்த வறட்சினால 1-2 வேலிகள் உயரம் கம்மியா இருந்துச்சுன்னா மான் தாண்டி வந்து மிதிச்சிரும் சாப்பிடுவோம். அதே வேலி கொஞ்சம் ஐட்டம் வேலி அமைச்சோம்னா வர வாய்ப்பு கம்மி தான்.
1: இது வரைக்கும் இந்த முள்ளங்கி பீட்ரூட் சாகுபடி செய்யும் போது உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி சொன்னீங்க. அதே நேரத்துல அந்த மற்ற இயற்கை சூழ்நிலைகள் மாறி வரும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி நான் எப்படி எல்லாம் பயன் செய்வேன் அப்படின்னு சொன்னது வந்து உங்களுக்கும் கேட்டுக்கிற நேயர்களுக்கும் கூட பிரயோஜனமா இருக்கும். நிலையத்தின் சார்பிலும் நேரில் சார்பிலும் உங்களுக்கு மிக்க நன்றி.
2: இந்த வாய்ப்பு அளித்ததற்கு ஆல் இண்டியா ரேடியோவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம் சார்.
1: நன்றிங்க.
2: நன்றிங்க.
0: நேர்கள் இதுவரை முள்ளங்கி சாகுபடி குறித்து உதகை பகுதியைச் சேர்ந்த ரஃபீக் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஜி ஜே ஜபராஜ்.
3: இனி தொடர்வது கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். நிறைவாக தகவல் களஞ்சியம்.
1: திமிங்கலங்கள் பற்றி நாம் சில வினோத தகவல்களை தெரிந்து கொள்வோம். திமிங்கலம் நீரில் வாழும் பாலூட்டி இனத்தை சேர்ந்த ஒரு விலங்காகும். இதன் ஒரு வகையான நீல திமிங்கலமே உலகின் மிகப்பெரிய பாலூட்டி என்று கருதப்படுகிறது. திமிங்கலங்கள் வெப்பரத்த பிராணிகளாகும். திமிங்கலத்தில் 75 மேற்பட்ட வகைகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் தனித்தனி குணாதிசயங்களை பெற்று விளங்குகின்றன. கருப்பு, வெள்ளை, நீலம் மற்றும் பல வண்ணங்களிலும் 24 மீட்டர் நீளம் முதல் 1.25 மீட்டருக்கு குறைவான நீளம் வரையும் உப்பு நீர் மற்றும் நன்னீரிலும் வாழக்கூடியதாகவும் உலகில் உள்ள எல்லா கடல்களிலும் மற்றும் சில வகைகள் சீனாவின் மிகப்பெரிய ஆறான யாங்ஜிடிலும் மற்றும் இந்தியாவின் கங்கை ஆற்றிலும் வாழக்கூடியதாகவும் காணப்படுகிறது. 10 முதல் 16 மாத கால அளவில் வித்தியாசமான கர்ப்ப காலங்களை உள்ளடக்கியதாகவும் விளங்குகிறது. மனிதனின் மூளையை காட்டிலும் அளவில் நிறைய மூளையுடைய பாலூட்டிகள் 2 ஒன்று யானை, மற்றது திமிங்கலத்தினுடைய மூளையாகும். திமிங்கல வகைகளில் மிக அதிக கர்ப்ப காலமான 16 மாத கர்ப்ப காலம் இதனுடையதாகும். இவை 60 முதல் 70 வருடம் உயிர் வாழக்கூடியது. கடல்வாழ் உயிரினங்களின் ஆராய்ச்சியின் அடிப்படையில் இந்த வகை மீன்களை திமிங்கலங்களை இருபெரும் பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். ஒன்று, பற்கள் உள்ளவை, வாயின் இருபுறங்களிலும் வலிமையான தாடைகளுடன் கூடிய பற்கள் உடையவை. மற்றது பற்கள் அற்றவை அல்லது பலீன் என்ற அமைப்பை பெற்ற பலீன் திமிங்கலங்கள். பற்கள் உள்ள வகைகளில் ஸ்பெம்வேல், பீக்ட் பெலுகா, டால்பின் மற்றும் போர்பைசஸ் போன்ற வகைகளும், பற்கள் அற்றவைகளில் ராக்வெல்ஸ், கிரேவேல்ஸ், ரைட்வேல்ஸ் என்ற 3 வகைகளும் இருக்கின்றன. பொதுவாக எல்லா பாலூட்டிகளுக்கும் இருக்கக்கூடிய பித்தப்பை மற்றும் குடல் வால்வு போன்ற உள் உறுப்புகள் இல்லாத அமைப்புகள் விதிவிலக்கான அம்சமாக திகழ்கிறது. இந்த உலகில் வாழக்கூடிய உயிரினங்களில் மிகப்பெரியதும் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட டைனோசர்களின் எலும்புக்கூடுகளில் மிகப்பெரிய அளவினை ஒத்த உடல் அளவையும் பெற்று பல சிறப்பு அம்சங்களுடன் இந்த வகை திமிங்கல மீன்கள் விளங்குகின்றன. உலகிலேயே அதிக சத்தம் போடக்கூடிய உயிரினம் திமிங்கலம்தான். ப்ளூ வேல்களுக்கு உள்ள மற்றொரு தனிச்சிறப்பு என்னவென்றால், இவை தண்ணீருக்கு அடியில் எழுப்பும் 150 மேலான டெசிபலை கொண்ட எந்த ஒரு உயிரினங்களையும் மிகைத்த ஒரு ஒளி ஒரு ஜெட் விமானம் கிளம்பும் போது ஏற்படுத்தும் சத்தத்தை காட்டிலும் கூடுதலாகும். தண்ணீரின் அடியில் கடக்கும் தொலைவு 1000 கிலோமீட்டருக்கும் மேலாகும். இவை தங்கள் தலையின் மேற்பரப்பில் அமைந்த சுவாச குழாய் மூலம் தண்ணீரை 9 மீட்டர் உயரம் வரை நீர்க்கம்பம் போல பீச்சி அடிக்கின்றன. இவ்வாறு மிகுந்த சப்தத்துடன் கூடிய இந்த நிகழ்ச்சியும் திமிங்கலங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளும் சாதனமாக பயன்படுத்துவதாக விஞ்ஞானிகளால் நம்பப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இவை சத்தம் எழுப்பும் போது அதற்கு பதிலளிக்கும் விதமாக தொலைதூர கூட்டத்தின் திமிங்கலங்கள் சப்தம் இடுவதை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். நாம் எல்லோருக்கும் இதனால் வரை மீன்கள் என்றால் நீரில் மட்டும்தான் வாழும் என்று தெரியும். உலகத்திலேயே எந்த ஒரு உயிருக்கும் இல்லாத வினோத சுவாச அமைப்பை கொண்டு இருக்கின்றன திமிங்கலங்கள்.
0: தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி எம் தர்மராஜ், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: உங்கள் ஊட்டி FM 101.8
2: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
3: குட் மார்னிங்,
2: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம், இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
2: தொடர்வது செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல்.

டாக்டர் வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் பகிர்ந்துள்ள செய்தியில், மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள போஜ்பூரில் அமைந்துள்ள இந்த கோவில் இந்தியாவின் சிறந்த கட்டிடக்கலை, கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்திற்கு அடையாளமாக திகழ்கிறது என்று டாக்டர் வீரேந்திரகுமார் குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய சவால்களுக்கு மத்தியிலும் பல்வேறு முக்கிய துறைகளில் இந்தியா உலக அளவில் சாதனைகளை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பொருளாதார வளர்ச்சியானது உலகின் மிக வேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரமாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தொழில்நுட்பத்துறை, கைபேசி தயாரிப்பு மற்றும் தொலைத்தொடர்பு துறைகளில் இந்தியா உலக அளவில் இரண்டாவது இடத்தில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். உணவுத்துறையில் உலகிலேயே அதிக பால் உற்பத்தி செய்யும் நாடாகவும், கோதுமை மற்றும் மீன் உற்பத்தியில் இரண்டாவது பெரிய நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலகிலேயே அதிக அளவில் தடுப்பூசிகளை தயாரிக்கும் நாடாகவும் இந்தியா விளங்குவதாகவும், வாகன சந்தை மற்றும் புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கான ஸ்டார்ட் அப் துறையில் மூன்றாவது பெரிய நாடாக உயர்ந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார்.

0: அவர் அங்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் வியாசர்பாடியில் உள்ள அரசு போக்குவரத்துக் கழக பணிமனைக்கு சென்ற அவர் மின்சார பேருந்துகளை ஆய்வு மேற்கொண்டார். மின் வாகனங்களை 24 மணி நேரமும் சார்ஜ் செய்வதற்கான கட்டமைப்பு வசதியை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தவிக அரசின் குதிரை பேர அரசியல் குறித்து மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் திமுக சார்பில் மீண்டும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் திமுக நீதிமன்றத்தை நாடும் என்றும் தெரிவித்தார். காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க தவிக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாததை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சூழலில் வடகிழக்கு பருவமழையும் பொய்த்து போகும் என்று கணிக்கப்பட்டிருப்பதால் சம்பா சாகுபடி நடைபெற வாய்ப்பில்லை என்று உழவர்கள் கூறியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலை சமாளிக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 2 பேருந்துகள் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும் பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவிட் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போது பரவி வரும் வைரஸ் லேசான வெளிப்பாட்டை கொண்டுள்ளதை புனேயில் தேசிய வைராலஜி நிறுவனம் உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இதுவரை 335 பேருக்கு மட்டும்தான் இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் வழக்கமான நோய் கண்காணிப்பின் போது கண்டறியப்பட்டவை என்றும் தொற்று பரவல் காரணமாக ஏற்பட்டவை அல்ல என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் முதியவர்கள், கர்ப்பிணிகள், நீண்டகால உடல்நல குறைபாடு கொண்டவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் திரு அருண் காவலர் பயிற்சி மையத்தின் இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் IG திருமதி மகேஸ்வரிக்கு கூடுதலாக அத்துறையின் இயக்குநர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. அதிகபட்சமாக ஏமி ஜோன்ஸ் 54 ரன் எடுத்தார். ஸ்னேக் ராணா அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்த இந்தியா 2வது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரச்சந்த் உள்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கல பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், நேரம் 8:05. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியின் முதல் பாடல்

அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சுஷீலா குரல்களில் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அவன் அவள் அது திரைப்படத்திலிருந்து.

எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் குரல்கள் அந்த பாடலை கேட்டும் நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது அலைகள் ஓய்வதில்லை திரைப்பட பாடல்.

பெண்மணி அவள் கண்மணி அப்படின்ற திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல சங்கர் கணேஷ் இசையமைப்பில் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சின்ன பூவே மெல்ல பேசு திரைப்படத்திலிருந்து.

ராஜபார்வை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைப்பில் கேஜே யேசுதாஸ் குரல் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இன்று நீ நாளை நான் திரைப்படத்திலிருந்து.

0: இளையராஜா இசையமைப்பில் எஸ் ஜானகி குரலில் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. தொடர் நினைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
1: காற்று மழையின் போது மரம் அடர்ந்த சாலைகளில் பயணம் செய்வதை தவிர்க்கவும்.
0: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மின் கம்பங்களை கையால் தொடக்கூடாது.
1: வெளியே செல்லும் போது குடை, மலைக்கோட், நீர்புகா பைகளை எடுத்து செல்லவும்.
0: மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
1: மொபைல் போன், பவர் பேங்க், லேப்டாப், டார்ச் லைட் போன்ற மின்சாதன பொருட்களை முழுமையாக சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளவும்.
0: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
1: பேரிடர் காலங்களில் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: கேட்ட பாடல் செல்வி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைப்பில், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.
1: மணி விழியில் மௌன மொழி பேசும்.

0: ஒரு தலை ராகம் திரைப்படத்திலிருந்து டி ராஜேந்தர் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் அந்த பாடலை கேட்டும் நேயர்களே, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஜானி திரைப்படத்திலிருந்து.
1: Just listen.

0: points once again. India and U.S. engage for balanced and commercially meaningful trade pact, says Commerce and Industry Minister Piyush Goyal, dismisses media reports of deadlock in trade talks. India's total exports jumps over $232 billion, registering growth of 11.37% during first quarter of current fiscal. Former AAP leader Tahir Hussain and four others convicted for killing of IB officer during 2020 Delhi riots. The US and Iran exchange another wave of strikes as dispute over control of Strait of Hormuz raises tension in the region. In cricket, India scripts history beating England by 270 runs in first ever women's test at the Lords. And 16 Indian boxers enter finals at Asian Under-19 and Under-23 championships in Jakarta. That's all in the news at 9. Good night.
1: Neram 9:15.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் இந்தியாவுடைய தலை சிறந்த பிளாஸ்டிக் சர்ஜன், சர்வதேச அளவில் மிகவும் அறியப்பட்டவர், சென்னை கீழ்ப்பாக் அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனையுடைய மேனாள் பேராசிரியர் டாக்டர் நெல்லையப்பர் அவங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன, அது தொடர்பாக இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள், யாரெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம், என்ன மாதிரியா அதுக்கான சிறப்பம்சங்கள்லாம் எப்படி சரிப்படுத்த முடியும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கேட்டு பெற இருக்கிறோம். வணக்கம் டாக்டர் சார்.
3: வணக்கம்.
2: வேர்ல்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி டே எதுக்காக அப்சர்வ் பண்றாங்க?
3: அதாவது பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு அழகு கலைக்கான ஒரு மருத்துவம் அப்படின்னு மக்கள் வந்து நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர். ஆக்சுவலா அழகு கலைக்கான ஒரு மருத்துவமும் பிளாஸ்டிக் சர்ஜரியில் அடங்கும். ஆனால் ரொம்ப வந்து நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணக்கூடியது வந்து மெயினாக வந்து ட்ரோமா என்று சொல்லக்கூடிய காயங்கள், உடம்பில், கண்ணில், காதில், முகத்தில், கையில், கால்களில், எங்கு பட்டாலும் இருக்கக்கூடிய காயங்களுக்கு பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் சர்ஜரி தான் ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதற்கடுத்தாக தீப்பூன் சிகிச்சை, முக்கியமாக தீப்பூன் சிகிச்சை. அதற்கடுத்ததாக வந்து கேன்சர் வந்து உடம்பின் மேற்பகுதியில் உள்ள கேன்சரில் ஏதாவது ஒரு உறுப்புகளை எடுத்த பிறகு அந்த இதை நம்ம சரி செய்வதற்காக பண்ணக்கூடியதற்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுகின்றோம். இது தவிர சில சமயம் சில பிறவி வேறுபாடுகள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உதட்டு பிளவு, அன்னப்பிளவு, கையில் காறு விரல் இருக்கும், காலில் ஏதாவது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிறவி வேறுபாடுகளுக்கும் நம்ம நிறைய பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு அவேர்னஸ், பொதுமக்களுக்கு எல்லாம் இதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சுமார் 15 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய இந்திய பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கூட்டமைப்பில் வந்து நமது கோயம்புத்தூரில் கங்கா மருத்துவமனை வைத்து நடத்தி வரும் டாக்டர் ராஜசபாபதி சார் அவர்கள் இதை ஒரு முன்னெடுப்பாக சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்தோம். ஆக்சுவலாக ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் நேஷனல் பிளாஸ்டிக் சர்ஜரி டே தான், அதை ஆரம்பிப்போம், அப்போ மக்களுக்கு இது மாதிரி அவேர்னஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொண்டு வந்தோம். அதை அப்புறம் வந்து உலக லெவலில் எல்லாருமே ஏற்றுக்கிட்டு ஜூலை 15 உலக பிளாஸ்டிக் சர்ஜரி தினமாக நாம் கொண்டாடுகின்றோம்.
2: ரொம்ப முக்கியமான விஷயம் சார், ஏன்னா இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பத்தி நிறைய மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுங்கிற ஒரு தேவை இப்போ உருவாயிருக்கு. இப்போ நீங்க சரியா சொன்னீங்க, தீக்காயம் ஏற்படக்கூடியவர்கள், அதுல குறிப்பா இந்த பட்டாசு தொழில வேலை செய்யக்கூடியவங்க, பாய்லர் இந்த மாதிரி இடங்கள்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி சில நேரங்களில் தவிர்க்க முடியாததாயிடுது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முக்கியத்துவமா இருக்கு, அதே சமயம் மற்றவங்களுக்கும் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தீங்க. ரெண்டு விதமான விஷயங்கள் சொன்னீங்க, ஒன்று ட்ராமா அதனால் உருவாகக்கூடியது, ஒரு தீக்காயினால் ஏற்படக்கூடியது, அழகு கலைக்காக செய்யக்கூடியவர்கள். ஆனால் இப்போ பெரும்பாலும் இருக்க யோசிக்கணும் என்னவோ யோசிப்பாங்கன்னா அழகு கலை தான் ஃபேஸை சரிப்படுத்துறதுக்கு, நோஸை சரிப்படுத்துறதுக்கு, இப்படிலாம் கூட நிறைய கேள்விகள் எழுப்புவாங்க. ஆனால் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதற்கான தேவை என்ன உருவாகிறது?
3: அந்த கண்டிஷன்ஸ் உள்ள எல்லாருக்குமே தேவைப்படுகிறது. சிறு வயதில் வந்து பிறவி குறைபாடுகள், இப்போ பிறக்கிறப்பமே மேல் உதட்டில் ஒரு பிளவோடு பிறப்பாங்க, உள்ளுக்குள்ள உள்ள ஈறு நாக்கு எல்லாம் தெரியும். ஸோ குழந்தைய வந்து சரியாக பால் கூட குடித்து வளர முடியாது, ஏன்னா பால் குடிக்கணும்னா அந்த சக் பண்ணுறப்போ சுற்றி ஏர் எதுவும் இல்லாமல் வெறும் பால் மட்டும் சக் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி ஓட்டம் இருக்கிறதுனால அதெல்லாம் குழந்தை வளர்ச்சியே தடைப்படும். ஸோ அப்பமே நம்ம வந்து அந்த குழந்தைக்கு அந்த உதட்டுக்கு நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே பண்ண வேண்டியது வரும். சில பேருக்கு உதடு நல்லாயிருக்கும், உள்ளுக்குள்ள அன்னம் பேலட் அப்படி சொல்றோம், அதுல ஓட்டம் இருக்கும், அங்க நம்ம பண்ண வேண்டியது வரும். காதுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் வரும், மூக்குல நிறைய வித்தியாசம் இருக்கும், கண் இமைகள் பாதி இருக்கும் இல்லாம போகும், இந்த மாதிரி எத்தனையோ வேறுபாடுகள் உள்ளது, பிறவி வேறுபாடுகள், அதற்கெல்லாம் சென்று கண்டிப்பாக நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி செய்தால் நார்மலாக

0: கொண்டுட்டு வர முடியும்.
1: இப்போ குழந்தைகளை இருக்கவங்களுக்கு இப்போ நீங்க சொல்றீங்க அந்த மாதிரி பண்ணி சரிப்படுத்தணும், ஒரு 3 மாசத்துக்குள்ளே பண்ணிடலாம். வளர்ந்த குழந்தைகளாக இருக்கணும், ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கும் இல்லாமல் அடலசன் ஸ்டேஜும் இல்லாமல் குழந்தை பருவமும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், ஒரு 8 வயது 9 10 இந்த டீனேஜில் இருக்கக்கூடிய என்டர் ஆகக்கூடியவர்களுக்கு அவங்களுக்குலாம் பண்ண முடியுமா?
0: பண்ணலாம். ஒவ்வொரு சிகிச்சை முறைக்கும் சில புரோட்டோகால் உண்டு. இதை இந்த வயசில் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுடைய உறுப்புகள் எல்லாம் நல்ல முறையில் வளர்ந்துருக்கும், அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில புரோட்டோகால் உண்டு. இன்னொன்று, நம்ம பாடி இமேஜ் அப்படிங்கிறது, ஒரு குழந்தைக்கு 5 வயசில் வந்து அவங்களுடைய பாடி இமேஜ் வந்து அவங்களுக்கு அவங்கள பற்றிய ஒரு தன்னம்பிக்கை உடம்புல வந்து உருவாகும். ஸோ அந்த 6 வயசு 7 வயசில் ஏதாவது ஒரு சிறு குறைகள் ஏதாவது இருந்தால் பள்ளியில் அவர் கூட படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஏதாவது சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் விளையாடும் பொழுது கீழே ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அதனால குழந்தைக்கு மன பாதிப்பும் ஏற்பாடு வரும். ஸோ அந்த சமயத்தில் கண்டிப்பாக என்ன குறை இருந்தாலும் அதை நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும், பண்ணிவிட வேண்டும்.
1: இப்போ இதில் ரைனோபிளாஸ்டி, லிப்போசெக்ஷன், அதே போல வந்து டம்மி டக், இந்த மாதிரி சில வகைகள் அப்படின்லாம் சொல்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க.
0: இப்போ ரைனோபிளாஸ்டி அப்படின்னா மூக்குக்கான ஒரு சிகிச்சை ஆகும். மூக்கோட முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து சுவாசித்ததற்கு காற்றை உள்ளே கொண்டு போகிறது, அப்புறம் வந்து நம்முடைய மனத்தை வந்து நுகர்வது, இதுதான் அவருடைய முக்கியமான வேலை. ஆனால் சில சமயம் அடிபட்டதுனாலேயோ அல்லது ஒரு பிறவிலேயோ அந்த மூக்கில் உள்ளக்கூடிய அந்த சுவர் அமைப்பு, நடுவில் உள்ள செப்டமாக இருந்தாலும் சரி, மூக்கின் முன்பகுதியாக இருந்தாலும் சரி, மூக்குக்கும் முகத்திற்குமான அந்த அட்டாச் பண்ணக்கூடிய காலுமல்லா என்று சொல்லக்கூடிய பகுதியாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்திலையும் ஒரு சின்ன வித்தியாசப்படும். இப்போல்லாம் ரொம்ப மாடர்ன் ஆயிடுச்சு, நம்ம கம்ப்யூட்டர்லேயே அவங்களுடைய முகத்தை வந்து நாங்கள் வடிவமைச்சு கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்மளால் பண்ணித்தர முடியும். இந்த சிகிச்சை ரைனோபிளாஸ்டி சிகிச்சை என்று சொல்கிறோம். இது ஒரு ஆபத்து இல்லாத சிகிச்சை தான், நல்ல முறையில் பண்ணிக்கலாம்.
1: அடுத்தது அந்த லிப்போசெக்ஷன் வந்து காமனாக இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒபிசிட்டி சார்ந்திருக்க,
0: கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே ரொம்ப மாறிடுச்சு, எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட்டு நிறைய பயன்படுத்துகிறோம். எல்லாம் வேக வேகமான அவசர கால உலகத்திலையும் நம்ம அது ஒரு அழகு, அது ஒரு அத்தியாவசியம் அப்படி நம்ம நினைக்கிறனாலும் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டை பயன்படுத்துகிறோம். வீட்டில் சமைக்கிறது அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி வருது. இந்த மாதிரி பண்ணும்போது ஒபிசிட்டி வந்து ரொம்ப காரணமாக வந்துடுது. நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது, தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய சாப்பிட்டுட்டு தூங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறதுனால உடம்புல வந்து ஃபேட் நிறைய போயிடுது. இதை வந்து மருந்து மாத்திரைகள் கூட குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால எக்ஸஸாக உள்ள இடத்துல லைப்போசெக்ஷன், கொழுப்பு வந்து பிளாஸ்டிக் செக்மெண்ட் உறிஞ்சிடலாம். அது முன்னாடிலாம் வெறும் சாதாரண ஹேண்ட் ஹெல்டு மிஷினை வச்சு பண்ணுவோம், இப்போல்லாம் அதுக்கு லேசர் அசிஸ்டட் வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாகவும் போகும். ஸோ எங்கெல்லாம் உடம்புல கொழுப்பு இருக்கோ, முக்கியமாக கொழுப்பு இருக்கக்கூடிய என்னென்ன வயிறு பகுதி, அக்கூட தொடைப்பகுதி, அப்புறம் பின்பகுதிகள், இந்த எல்லா இடத்துல வந்து கொழுப்பை வந்து உறிஞ்சி லைப்போசெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஒரு அழகை வந்து கொடுக்கலாம்.
1: இல்ல, இப்ப இந்த லைப்போசெக்ஷன் நீங்க சொன்னீங்க, அந்த டம்மி டக் அப்படின்னு சொல்றாங்க, அதுவும் இதோட சேர்ந்த வகை தானா?
0: பொதுவா லைப்போசெக்ஷன் வந்து எந்த இடத்துலயும் பண்ணக்கூடியது, டம்மி டக் வந்து வயிற்றுல மட்டும் பண்ணக்கூடியது. டம்மி டக் வந்து என்ன அப்படின்னா, இப்ப நீங்க வந்து கொழுப்பு நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உறிஞ்சிருந்து கொழுப்பை மட்டும்தான் உறிஞ்சிறீங்க, ஆனா அதுக்கு மேல உள்ள ஸ்கின் வந்து அப்படியேதான் இருக்கும், ஸ்கின்னை வந்து உறிஞ்ச முடியாது, அப்ப ஸ்கின் வந்து ஃபோல்ட் ஆயிருக்கும். நீங்கள் கொழுப்பை உறிஞ்சிட்டாலும் கூட ஸ்கின் உன்னோட ஒன்று ஃபோல்ட் ஆகிருக்கிறது, அது அழகு இல்லை, அதுவும் நல்லா இருக்காது. அதனால கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணி, எக்ஸசைஸ்னால் அதை கொஞ்சமாக ஒரு கட் பண்ணி அதையும் பண்ணி கொடுக்கறது டம்மி டக், இதையும் சேர்த்து நம்ம வந்து பண்ணிடலாம்.
1: இப்போ டாக்டர், நிறைய பேர் என்னென்னா, நிறைய அழகு கலை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் இந்த லைப்போசெக்ஷனையும் டம்மி டக் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அது சில நேரத்தில் ஆபத்தில் போய் முடிஞ்சிடுது. முறையான மருத்துவ பயிற்சி எடுக்காம இல்ல முறையான சர்ஜன்ட்ட போகாம இது மாதிரி பண்றாங்க, யாரிடம் இந்த மாதிரி லைப்போசெக்ஷனோ டமேட்டோ போன்ற இருக்கக்கூடிய இது சார்ந்திருக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளணும்?
0: இது சார்பா உலகளவில் பண்ணக்கூடியவங்க, ஒரே சிகிச்சை அளிக்கக்கூடியவங்க பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் மட்டுமே. லைப்போசெக்ஷனாக இருந்தாலும் டம்மி செக்ஷனாலும் பண்ண வேண்டியவங்க பிளாஸ்டிக் சர்ஜன் மட்டும்தான் பண்ணணும். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எல்லா இடத்துலையுமே நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி சீட் வச்சு நிறைய டாக்டர்கள் படித்து வர்றாங்க. அதனால் இப்போ எல்லா ஊர்லேயுமே Tier 1, Tier 2, Tier 3 ஈவன் டாலு ஹெட் குவார்ட்டர்ஸ் அளவுக்கு பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஸோ முறையாக படித்து பட்டம் பெற்ற ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை போய் அவங்க வந்து ஆலோசனை கேட்டு இதை பண்ணாங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த எந்த ஆபத்துமே வர்றதில்லை. இன்னொன்று, மற்றவங்களும் நம்ம யோசிச்சுக்கணும், இந்த ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லி வர்றதே வந்து அது வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் தான், ஒபிசிட்டி அப்படிங்கிறது. ஸோ இவங்களுக்கு வந்து கோமார்பிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற நோய்களும் சேர்ந்து இருக்கும். நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் லைப்போசெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட் டயபெட்டிஸாக இருப்பாங்க, அந்த பேஷண்ட் ஹைப்பர் டென்ஷன் இருந்திருக்கும், அந்த பேஷண்ட்டுக்கு கூடயே வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்கும், அதுக்கு அவங்க ஆஸ்பிரின் அந்த ரத்தம்

0: குறையாம இருக்கக்கூடிய அந்த மருந்து மாத்திரைகள் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வேற ஏதாவது ஆஸ்மா தொந்தரவு இருந்திருக்கலாம், தைராய்டு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், முக்கியமான தைராய்டு, இதுகள்லாம் சேர்ந்து இருக்கிறப்போ நம்ம அதையும் அட்ரஸ் பண்ணி அவசரப்பட பேஷண்ட் யாராவது மருத்துவ பயனாளிகள் நம்மகிட்ட வர்றாங்க அப்படின்னா, டாக்டர் எனக்கு டைமே இல்லை டாக்டர், மூணு நாள் தான் லீவ் டாக்டர், இந்த மூணு நாளைக்குள்ள நான் ஆபரேஷன் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லா ஆபரேஷனும் அப்படி செய்ய முடியாது. ஸோ இது போன்ற ஆபரேஷன்லாம் நிதானமாக யோசித்து அவங்கள நல்லா பிளான் பண்ணி மற்ற எந்த நோய்களும் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி மற்ற நோய்கள் இருக்கும் பட்சத்தில் அதையும் குணப்படுத்திட்டு பண்ணும்போது ஆபத்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி தான்.
1: ஒரு
0: விரல வந்து துண்டா வெட்டி எடுத்துட்டு வராங்க, அதை வந்து நம்ம வந்து ஒட்ட வைக்கிறோம். நீங்க செய்தித்தாள்கள்லாம் அப்பப்ப பாப்பீங்க, அரசு மருத்துவமனையில் இது நிறைய நடக்கும். சுமார் எந்த விதமான பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது, ஒரு கையை ஒட்ட வைக்கணும் அப்படின்னாலே மினிமம் 5-6 hours ஆகும். சரி, 12 மணி நேரம், 14 மணி நேரம் எல்லாம் கூட பண்ணிருக்கிறோம். இப்ப லைபோசெக்ஷன் ஒரு சின்ன போர்ஷன்ல பண்றீங்க, இப்ப கைனோகோமேசியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண்களுக்கான மார்பு வந்து கொஞ்சம் பெண்களை மாதிரி கொஞ்சம் ஆக ஆரம்பிக்கும் போது ஏர்லி ஸ்டேஜ், எந்த ஸ்டேஜ்ல அதுவும் லைபோசெக்ஷன் தான். அதை நாங்க பண்றது ஒரு 1 hour பண்ணிடுவோம். அதே பாடி ஃபுல்லா நம்ம லைபோசெக்ஷன் பண்ணா 6-8 hours ஆகும். ஒவ்வொரு ஒர்க்குக்கும் இதாகும், மினிமமான டைத்திலே பண்ண முடியும். யூஸ்வலா எல்லா பிளாஸ்டிக் சர்ஜரியுமே கொஞ்சம் நேரம் எடுக்கக்கூடியதான், ஏன்னா மிக நுட்பமாகவும் மிக நுண்ணியமாகவும் நம்ம வந்து பண்ண வேண்டியது. அங்க அவசரம் இல்லாம நிதானமா பண்ற சிறு சிறு வெசல்ஸ் என்று சொல்லக்கூடிய ரத்த நாணங்களை வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். அதெல்லாம் மைக்ரோஸ்கோப் உதவியோ அல்லது எங்க கண்ணுல பூத கண்ணாடி ஜீஸ் அந்த லூப்பை போட்டுட்டு தான் நம்ம வந்து பண்ணுவோம். அந்த மாதிரி உருப்பெருக்கி கண்ணிலேயே அட்டாச் பண்ணக்கூடிய உருப்பெருக்கி. ஸோ அதெல்லாம் நிதானமா டைம் ஆகக்கூடிய சர்ஜரி தான். கொஞ்சம் பொறுமையா இருந்தா நம்ம வந்து
1: இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தவங்க வராங்க, ரெண்டு துண்டா இருக்கு அப்படின்னா தீக்காயங்கள் பட்டு வர்றாங்க, அவங்களுக்கு அதிகமான சூழல் வருது, வண்டி தரைச்சு கீழே போய் உளுந்து அதுலேருந்து வராங்க, அந்த ஸ்கின்னை பீல் ஆகி வராங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்களில் எந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியும், ஒன்று. ரெண்டாவதாக அதற்கான கால அளவோ அல்லது அதற்கான சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது என்ன?
0: இப்போ ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து பேஷண்ட்டுடைய ஜென்ரல் கண்டிஷன் சொல்லக்கூடிய அவங்க கான்சியஸாக இருக்கிறாங்களா, வரும்போது பேசுகிறாங்களா, அப்புறம் வந்து உடம்புல எந்த போர்ஷன் அடிபட்டு இருக்கு. இப்போ அன்கான்சியஸாக இருக்கிறாங்க அப்படின்னாலே மெயினாக பிரெயின் அந்த மாதிரி அடிபட்டிருக்கும். ஸோ ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். தலையெல்லாம் ஒன்றும் இல்லை, நியூரோசர்ஜன்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்து நான் ஓகே பிரெயின் வந்து நார்மல் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். வேற என்ன காரணத்துலாம் இவங்க ரத்த ஒழுகல் நிறைய இருந்திருக்கலாம். அப்போ நம்ம உள்ளே வரும்போதே அவங்களுடைய பிபி, அவங்களுடைய பல்ஸ் அதெல்லாம் பார்க்குறப்போ பிபி ரொம்ப குறைஞ்சி போயிருக்கும், பல்ஸ் ரொம்ப டாக்கி கடையான் சொல்லக்கூடியதில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து நம்ம முதல்ல வந்து வி ஹவ் டு சேவ் த லைஃப் ஆஃப் த பேஷண்ட் தேன் த லிம், உயிரை காப்பாற்றுவோம், அதுக்கப்புறம் உடம்பை காப்பாற்றுவோம். ஸோ அதுக்குரிய இதை நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். எமர்ஜென்சி ட்ரோமா டீம் எல்லா அரசு மருத்துவமனையிலையும் எல்லா தனியார் மருத்துவமனையிலையுமே எமர்ஜென்சி ரூம், இப்போ ER அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் அதை பயன்படுத்துவாங்க. ஸோ எமர்ஜென்சியில் லைஃபை சேவ் பண்ணி பேஷண்ட் பிபி நார்மல் ஆக்கி பல்ஸ் நார்மல் ஆச்சு, கூட வந்து வழக்கம் போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கலாம் கூட, கீட்டோ ரோட்டில் எல்லாரும் தான் போகிறோம், எதுக்காக திடீர்னு கீழே விழுந்துருந்தோம், அவருக்கு ஆல்ரெடி டயபெட்டிக் இருந்திருக்கலாம், அதில் டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் மயங்கியிருப்பார். ஸோ அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடும். அந்த இது வரைக்கும் அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இப்போ அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அல்லது பிரெயினில் எங்கேயாவது ரத்த ஒழுகல் இருந்திருக்கலாம், அது டக்குன்னு ஒழுக ஆரம்பிச்சுன்னு கீழே விழுந்திருப்பாங்க, அல்லது ஒரு ஹார்ட் அட்டாக் பயில்டாக வந்திருக்கலாம், அதில் கீழே விழுந்திருப்பாங்க. ஸோ இதுகளெல்லாம் நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டு இதுக்கே ஒரு 2-3 hours ஆயிடும். ஐவி லைன் என்று சொல்கிற செக்யூர் பண்ண முடியும். எந்த பேஷண்ட்டும் எமர்ஜென்சியில் வர்றாங்கன்னா நாங்கள் வந்து ABC அதை வந்து முதல்ல ரெடி பண்ணுவோம். ஏன்னா ஏர்வே பிரீத்திங் அவங்களுடைய நுரையீரல் இந்த தொண்டை வழியாக போடுது, மூக்கு வாய் வழியாக ஏர் உள்ளே போய் இந்த ஏர்வே கரெக்ட் ஆயிடுச்சா, தென் அதுக்கு அடுத்தது வந்து பிரீத்திங் அவங்க நல்லா பிரீத் பண்ணுறாங்களா, தென் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் நல்லா ஓடுதா, ஹார்ட் நல்லா பம்ப் பண்ணுதா, ப்ளீடிங் எங்கே இருந்தால் அதை அரெஸ்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு ஐவி லைன் போட்டு இது பண்ணணும், இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன இருக்குது என்ன அந்த நெக்ஸ்ட் டே பிளாஸ்டிக்ஸ் இது என்ன தேவை என்ன. போன் எல்லாம் கூட நிறைய ஃப்ராக்சர்னா ஆர்த்தோ டாக்டர் சொல்லுவாங்க, அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. எந்த இரத்த நாளங்கள் கட்டாயிருக்கிறா அல்லது டெண்டான் என்று சொல்லக்கூடிய தசை நார்கள் எதுவும் கட்டாயிருக்குதா, அதை நம்ம ரெடி பண்ணணும். ஸ்கின் ரெடி பண்ணணும். ஸ்கின் சாதாரண முறையில் நஞ்சு மட்டும் போயிருக்குன்னா நல்லா துறவாஷ் கொடுத்து அட்டாச் பண்ணி விட்டுலாம். அப்படி இல்லாத போது நம்ம பக்கத்துலேருந்து சதை எடுத்து அது மேலே வைக்க வேண்டியது வரும், அல்லது வேறு இடத்துலேருந்து தோல் எடுத்து போகணும். அதுக்கு வந்து கிராஃப்ட் அண்டு ஃப்ளாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி அடியை பொறுத்து அப்படிங்கிறதுலேருந்து ஒரு 5 hours, 6 hours அவங்க ஹாஸ்பிட்டலில் சில சமயம் 1 or 2 months கூட இருந்து ஸ்டே பண்ணுவேன்.
1: நேர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2nd பாகத்தை வரும் புதன்கிழமை என்று கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. அருள் தரும் அம்பிகை, எம் முத்துகிருஷ்ணன் அவர்கள் நிகழ்த்தியுள்ள இசைப்பேருரை. பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், புவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம்.

அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றபடி அம்பிகையினுடைய பெருங்கருணையினாலே அருள் தரும் அம்பாள் அவளுடைய பிரபாவங்களை எல்லாம் இங்கே சிந்திக்க இருக்கிறோம். சர்வலோகங்களையும் உயிர்களையும் காத்து வருகின்ற மகாசக்தி அருட்சக்தி, அருளது சக்தியாகும் அரண் தனக்கு என்றபடி பிரம்மத்தினுடைய சக்தியாகவே அவள் விளங்கி கொண்டிருக்கிறாள். தாய் என்கிற நிலையிலே அம்பா என்று நாம் அவளை அழைக்கிறோம். அம்மா, மாதா, ஆத்தா என்றெல்லாம் பரிவோடு அழைக்கப்படுகிறாள். உலக வாழ்க்கையிலே நாம் மாத்ரு தேவோ பவ என்று பெற்ற அன்னையை போற்றுகிறோம். ஆனால் எல்லா உயிர்களுக்கும் அன்னையாக இருக்கிற அவளை ஸ்ரீ மாதா என்று போற்றுகிறோம், லோக மாதா என்று அழைக்கிறோம். அவளுடைய இடுப்பிலே குழந்தை போல நாம் இருக்க வேண்டும் என்பார் ஆதிசங்கர போத்பாதாள். திருஞானசம்பந்த பெருமானுக்கும் ஒரு தாயாக இருந்து அழகாக பால் கொடுத்தவள் மாதா பார்வதி தேவி என்று சொல்கிறோம். இறைவனுக்கே தாய் என்ற நிலையிலே தன்னை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் வந்ததனாலே மாத்ரு பூதேஸ்வரானார். அதனால்தான் அப்பர் பெருமான் கூட தொடர்ந்து நின்ற என் தாயானை என்று அழைத்தார். அப்படி அந்த தாய்மை என்கிற நிலை மிக உயர்ந்த நிலை. தாயாக இருந்தாலும் கூட பாகம் பிரியாள் என்று இறைவனோடு ஒரு பாகமாகவே இருக்கிறாள். இன்னும் சொல்லப்போனால் சில பக்தர்கள் சொல்லுகிறபடி இறைவனை தனக்கு ஒரு பாகமாக கொண்டவள் அர்த்த நாரேஸ்வரி. அர்த்த நாரீஸ்வரனுக்கு இவள் அர்த்த நாரேஸ்வரி. சிவசக்தி ஐக்கிய சொரூபிணியாக விளம்புவள். இறைவனுடைய நெற்றிக்கண்ணில் செய்த பல செயல்களை நாம் புராணங்களிலே படிக்கிறோம். ஆனால் அத்தனை வெற்றிகளிலும் பாதி பங்கு அம்பிகைக்கு உண்டு. யமனை உதைத்த கதையை பார்த்தோமானால் இடது காலினாலே யமனை உதைத்ததனாலே முழுக்க முழுக்க அந்த பெருமை அம்பிகை சேர்கிறது.

அம்பாளுடைய சொரூபத்தை பற்றி நாம் நினைத்தோமானால் பிரம்மத்தினுடைய பிரகிருத்தியாகவே அவள் இருக்கிறாள். சொல்லும் பொருளும் என வாக் அர்த்தாவிவை என்று காளிதாசன் சொல்லுகிறபடி பரமேஸ்வருடைய சரீரமாகவே அவள் இருக்கிறாள். சரீரம் தொம் சம்போ த்வயி பரிணதாயாம் நகி பரம். அம்பாளே விஸ்வம் என்ற சரீரமாக பரிணமிப்பதை நாம் அறிகிறோம். தொம் ஏவ ஸ்வாத்மானம் பரிணமயித்தும் விஸ்வபுஷா. சப்தங்களாக இருக்கிறாள், அக்ஷங்களாக இருக்கிறாள், எல்லா அக்ஷரமும் அவளேதான். சர்வ வர்ணாத்மிகே சர்வ மந்திராத்மிகே என்று அவளை போற்றுகிறோம். பிரணவமாக அவளே இருக்கிறாள். உமா என்பது தேவி பிரணவம். உமா ஹைமவதி என்று உபநிடதம் அவளை போற்றுகிறது. ஊ ம அ இவற்றின் இணைப்புதான் உமா. ஆதிசங்கர் சொல்கிற பொழுது இந்த ஐக்கிய பாவத்தை ஆதி சாந்த சமஸ்த வர்ணகரி என்று வார்த்தைகளிலே அடங்கியவளாக சொல்கிறார். நிலைத்த சக்தியாக இருக்கிற பிரம்மத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிற அசையும் சக்திதான் அம்பாள். தீபத்தினுடைய ஒளியாகவும் மலருடைய மனமாகவும் பால் தேனின் சுவையாகவும் சொல்லின் பொருளாகவும் இருந்து கொண்டு பிரம்மசக்தியினுடைய வெளிப்பாடாகவே அம்பாள் இருக்கிறாள். துர்கா சூக்தத்திலே துர்கையை பற்றி குறிப்பிடுகிற பொழுது அக்னி என்று குறிப்பிடுகிறாள். மூன்று சக்திகளாக விளங்கி கொண்டிருக்கிற தாய் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்று பார்க்கிற பொழுது இந்த துர்கா என்பது அக்னி வர்ணம் என்று சொல்லப்படுகிறாள். துர்கம் என்றால் அகழி என்று ஒரு பொருள் உண்டு. அடைய முடியாதவள் என்று ஒரு பெயர் உண்டு. துர்கமன் என்கிற அசுரனை அழித்ததனாலே அவள் துர்கை.

நவதுர்கையாக விளங்குபவள். இந்த பிறவி என்பதை அறுக்கின்ற வனதுர்கையாக, மும்மலங்களை திரிபுறங்களை எரிப்பதற்கு உதவியாக இருந்த சூலினி துர்க்கையாக, முருகப்பெருமான் ஒரு சுடராக வருகிற பொழுது அவனை ஏந்தி சென்ற அக்னிக்கும் வாயுக்கும் உதவி செய்த ஜாதவேதோ துர்க்கையாக, பண்டாசுரனை அழித்த ஜுவாலா துர்க்கையாக, தக்ஷ யக்ஞத்திலே நிறைவு தந்த யாதேவி சர்வபூதேஷு சாந்தி ரூபேண சம்சிதா என்று புகழப்படுகிற அளவுக்கு சாந்தி துர்க்கையாக விளங்கியவள், அர்ஜுனனுக்கு பாசுபதம் கிடைக்க உதவிய சபரி துர்க்கை, யோகிகளுக்கெல்லாம் ஒளியாக இருக்கின்ற தீப துர்க்கை, அமுதம் கடைந்து எடுக்கப்பட்ட பொழுது உதவி செய்த ஆசுரி துர்க்கை, சத்ருனனுக்கு உதவி செய்து லவணாசுரனை அழித்த லவண துர்க்கை என்று இந்த 9 விதமான துர்க்கைகளாக நவ துர்க்கையாக நாம் அவளை போற்றுகிறோம். துர்க்கேஷு விஷமே கோரே சங்கிராமே ரிபு சங்கடே என்றபடி பகைவெல்லுகின்ற பராசக்தியாக அவள் விளங்குகின்றாள். மகாலட்சுமி என்று பார்த்தோமானால் லக்ஷ்மி சம்பத்து என்று செல்வ மகளாக வருகிறாள். ஓம் நமோ நாராயணய என்ற அஷ்டாட்சரத்துக்கு சமமாக அஷ்டலக்ஷ்மியாக விளங்குகிறாள். ஆதிலக்ஷ்மி, சந்தான லக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, சௌபாகியலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி என்றெல்லாம் நாம் அவளை போற்றுகிறோம். பத்மப்ரியாம் பத்மஹஸ்தாம் பத்மாட்சியம் பத்மசுந்தரிம் என்று தாமரையோடு தொடர்பு கொண்டு தன்னுடைய திருக்கரங்களிலே தாமரை ஏற்றிருக்கிறாள். தாமரை என்பது மலர்ச்சி. அவளுடைய ஆசனமும் தாமரை என்பதனாலே முழுக்க முழுக்க ஒரு மலர்ச்சியினுடைய வடிவமாகவே தாய் காணப்படுகிறாள். சரஸ்வதி என்று பார்க்கிற பொழுது ச ரச வதி என்று தெளிவான அறிவாக இருக்கிறாள். வாலறிவு என்பதை குறிப்பிடுகிற வகையிலே கையில் ஜபமாலையும், நூலறிவு என்று காட்டுகின்ற சுவடியையும் கையிலே வைத்திருக்கிறாள். காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி என்கிற மூன்று நிலைகளிலே தூய்மை தருகின்ற ஹம்ச வாகினியாக அவள் விளங்குகிறாள். இப்படி ஆற்றல், செல்வம், அறிவு என்ற மூன்று நிலைகளிலே தன்னுடைய சொரூபத்தை காட்டிக்கொண்டிருக்கிறவள் தான் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய அம்பிகை. அவளுடைய வண்ணம் சிகப்பு, அருணா என்றே பெயர் பெற்றவள், கருணையிலும் செம்மையிலும் விளங்கியவள். நிஜாரூண பிரபாபூர வஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா என்று அவளை லலிதா சகஸ்ரநாமம் போகிறது.

அங்காளியாக விளங்குகிறாள். சிவராத்திரி அன்று மசான கொள்ளை சொல்வார்கள். இந்த மயான கொள்ளை என்பது உயிர்களையெல்லாம் இவர்கள் இணைத்து கொள்வது. அப்பொழுது அவர்கள் தாண்டவம் ஆடுகிறார்கள். அப்படி தாண்டவம் ஆடுகிற பொழுது அம்பிகை பெறுகின்ற வடிவம்தான் அங்காள பரமேஸ்வரி.

இப்படி உயிர்களையெல்லாம் தன்னோடு இணைத்துக் கொள்கிற ஒரு கருணை திறத்தை காட்டுபவளாக தாய் விளங்குகிறாள். இவளுடைய சொரூபத்தை நாம் தியானம் செய்து பார்த்தோமானால் புவனேஸ்வரி என்கிற ஒரு வடிவம், அவள் திருக்கரங்களிலே வைத்திருக்கிற கரும்புவில் மனோருபேக்ஷு கோதண்டா என்றபடி நம்முடைய மனத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. பஞ்ச தன்மாத்திர சாயகா என்று ஐந்து பானங்களாக புலன்களை வைத்திருக்கிறாள். இப்படி பார்க்கிற பொழுது நமது மனோவிருத்தியும் இந்திரிய விகாரங்களும் அடங்குவதற்கு அம்பிகை தன்னுடைய கரங்களிலே இவற்றை வைத்திருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ளலாம். பாசம் மற்ற பற்றுக்களையெல்லாம் நீக்கிவிட்டு அவளை பற்ற வேண்டும் என்பதை குறிக்கின்ற வகையிலே ஆசைகளையெல்லாம் நாம் நீக்கி அவளோடு நம்மை கட்டி போடுகிறாள். ராக ஸ்வரூப பாசட்யா அங்குஷம் நம்முடைய துவேஷ சினத்தை குத்தி அடக்குகிறாள். குரோத கார அங்குஷ உஜ்வலா செம்மையான செவ்விய உள்ளமாக அவளுடைய உள்ளம் விளங்கி கொண்டிருக்கிறது. வடிவம் என்று பார்த்தோமானால் நாத வடிவம். இறைவனை நாத தனு என்பார்கள். இறைவியோ நாதமயம், சப்தமயம், வாக்குமயம், அறிவுமயம் என்றெல்லாம் எல்லாமாக விளங்கி கொண்டிருக்கிறாள் தாய். பராசக்தி என்ற வகையிலே மகாலட்சுமி ஸ்வரூபம் அவளுக்கு உண்டு. மகாவிஷ்ணுவுடைய பத்னியாக மகாலட்சுமியாக, அதே நேரத்திலே வாக்தேவி என்றபடி சரஸ்வதியாக, தாவர வளங்களையெல்லாம் தருகின்ற சாக்கம்பரியாக, சந்திரமௌலீஸ்வருடைய பத்னி பார்வதியாக, பரமாத்மாவோடும் தானும் சேர்ந்து பஞ்சகிருத்தியம் செய்பவளாக, அப்படி பஞ்சகிருத்தியம் செய்கிற பொழுது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, ஆதிசக்தி, பராசக்தி என்று தன்னை பிரித்துக் கொள்பவளாக நாம்

இப்படி ஒரு அதிசயமான வடிவம். பிறப்பு இல்லாமல் நம்மை எல்லாம் காப்பாற்றுகின்ற பவதாரணி என்று பார்க்கிற பொழுது அவள் செய்கின்ற அதிசயங்களுக்கெல்லாம் ஒரு அளவே இல்லாமல் இருக்கிறது. இறைவி இருந்த அதிசயத்தை

எப்படி ஒரு அதிசயமான வடிவுடையாளாக அவள் இருக்கிறாள். அவளுக்கு குரு வடிவம் உண்டு. ஞானம் வழங்குவதாலே அவள் குரு சொரூபிணி. காளிதாசன் சொல்லுகிற பொழுது, தேசிக ரூபேண தர்ஷிதாபியுதயாம், திருவாரூரிலே விளங்கி கொண்டிருக்கிற கமலாம்பிகை யோக குருவாக விளங்குகிறாள். அவளுடைய சொரூபத்தை ஸ்மரித்தாலேயே சகல சௌபாகியங்களும் க்ஷேமங்களும் கிடைக்கும். சந்திரமண்டலத்திலே, அதாவது மதிமண்டலத்திலே குரு சொரூபிணியாக நாம் அவளை தியானிக்கலாம். ஆயிசங்கர பகவத்பாதாள், தனோது க்ஷேமம் நக தவ வதன சௌந்தர்ய லகரி என்று ஒரு அற்புதமான கருத்தை எடுத்து சொல்லுகிறார். அவள் இருக்கின்ற இடத்திலே அவளை தரிசிக்கிறோம், ஆனால் எல்லா இடத்திலும் அவள் நிறைந்திருக்கிறாளே, எங்கும் நிறைந்தவளாக இருக்கிறாள் அவள்.

என்று பாடி சொல்கிறபடி எல்லா இடத்திலும் அவள் இருக்கிறாள். ஆனந்த ரூப மயிலாக விளங்குகிறாள். மயில் என்பது ஓங்கார வடிவம். மயிலாடுதுறையிலேயும் மயிலாப்பூரிலேயும் அவளை நாம் இந்த மயில் வடிவத்திலே வணங்குகிறோம்.

அழகு என்று பார்த்தோமானால் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத அல்லி. அவளுடைய அருள் உள்ளமே அழகு வெள்ளமாக பெருகி வருகிறது. அகத்தின் அழகு என்பார்கள். அந்த சரீரம் காருண்யத்தினுடைய லாவண்யமாக இருக்கிறது. ஆனந்தமான வடிவுடையாள், அதிசயமான வடிவுடையாள். அவளேதான் அழகான சொரூபிணியாக இருக்கிறாள். நமக்கு சாதாரணமாக மூன்று நிலைகள் உண்டு. ஜாக்ரத் என்கிற விழிப்பு நிலை, சொப்னம் என்கிற கனவு நிலை, சுஷுப்தி என்கிற ஆழ்ந்த உறக்க நிலை. இந்த மூன்று நிலைகளையும் தாண்டி துரியம் என்ற ஒரு ஆனந்த நிலை உண்டு. அந்த நிலைதான் அவளுடைய நிலையாக இருக்கிறது. துரியானந்தம் என்று சொல்லுகிறோம். துரியானந்த நாதர் என்று ஒரு பக்தர் இந்த துரியத்திலே அவளை கண்டு, துரியமாகவே அவளை கண்டு ஆனந்த நிலை எய்தியவர். அவளுடைய இயல்பு என்று பார்த்தோமானால் ஒரு புறம் பராசக்தி என்று சக்தி வாய்ந்தவளாக இருக்கிறாள். மறுபுறத்திலே தாய் என்ற நிலையிலே குளிர்ந்த கருணையோடு இருக்கிறாள். அவளுடைய சக்தியானது தாங்க முடியாத அளவு பொங்கி விடுகிறது என்பதனாலே, உக்ர கலையாக இருப்பதனாலே அந்த சக்தியை தற்று குறைத்து வைக்க வேண்டும் என்று ஞானிகள் நினைத்தது உண்டு. திரு ஆணைக்காவிலே ஆதிசங்கர போத்பாதாள் ஸ்ரீசக்கரம் சிவசக்கரம் என்கிற இரண்டு தாடகங்களை அவளுக்கு அளித்து கொஞ்சம் சக்தியை குறைத்து வைத்தார். அதாவது வேகத்தை குறைத்து வைத்தார். காஞ்சியிலே காமாட்சிக்கு எதிராக ஸ்ரீசக்கரத்தை அமைத்தார். இப்படி பார்க்கிற பொழுது

அந்த சக்தியை நம்மாலே தாங்க முடியாத பொழுது கூட ஞானிகளுடைய அனுகிரகத்தினாலே, குருவினுடைய அனுகிரகத்தினாலே நம்மாலே நமக்கு தேவையான சக்தியை பெற முடிகிறது. கருணை என்று பார்த்தோமானால் குளிர்ந்த கருணை அவளுடைய கருணை. திருஷா திராகி சியாதர தலித நீலோத்பல குசா. கருணை என்பது ஒரு கடாட்ச பிரவாகமாக விளங்குகிறது. ஆனால் அந்த கருணைக்கு பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும். அதனால்தான் அபிராமி பெற்ற கேட்கிற பொழுது, அம்மா தரம் இவன் அன்று என்று தள்ளத்தகாது என்று சொல்கிறார். உன்னுடைய கருணைக்கு பாத்திரமாக நாம் ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். ஸ்ரீசக்கரம் என்பது அவளுடைய இருப்பிடமாக இருக்கிறது. சுமேரு மத்திய வாசினி என்று மேருவிலே அவள் இருக்கிறாள். மலைமகள் என்பதனாலே, மேருமலைக்கு உரியவள் என்பதனாலே நாம் அவளை அப்படி அழைக்கிறோம். ஆனால் ஸ்ரீசக்கரம் என்கிற மேருவிலே அவள் இருக்கிறாள் என்பதும், அவள் ஸ்ரீசக்கர ராஜ நிலையமாக இருக்கிறாள் என்பதும் நாம் அறிந்தது. அவளுக்கு ஆரிய என்கிற பெயர் உண்டு.

சிந்தாமணி கிரகத்திலே அற்புதமாக விற்றிருக்கிறாள். மேரு சிகரமாகிய சீபுரத்திலே அவளை நாம் காண்கிறோம். காமேஸ்வரனுடைய இடப்புறத்திலே காமேஸ்வரியாக கருணையினுடைய ஒரு அற்புதமான அம்சமாக நமக்கு காட்சியளிக்கிறாள். சிதோ சிந்தோர் என்று, மணி தீபே என்றும், சிந்தாமணி கிரகே என்றும், பரமசிவ பரியங்க நிலையாம் என்றும் அவளுடைய காட்சியை நமக்கு அற்புதமாக எடுத்து காட்டுகிறது சௌந்தர்யகரி. சுதா சிந்தோர் மத்தியே

21 சக்தி பீடங்களிலே அவள் விளங்கிக் கொண்டிருக்கிறாள். அவற்றிலே முக்கியமானவற்றை நாம் பார்த்தோமானால், இமயமலையிலே பார்வதியாக, கன்னியாகுமரியிலே குமரி அம்மனாக, கேரள தேசத்திலே பகவதி அம்மனாக, கர்நாடகத்திலே சாமுண்டீஸ்வரி மூகாம்பிகையாக, தமிழ்நாட்டிலே காமாட்சி மீனாட்சி அகிலாண்டேஸ்வரியாக, ஆந்திர பிரதேசத்திலே ஞானாம்பிகாவாக, மகாராஷ்டிரத்தில் துளஜா பவானியாக, குஜராத்தில் அம்பாஜியாக, பஞ்சாபில் ஜுவாலாமுகியாக, காஷ்மீரத்தில் க்ஷீரபவானியாக, உத்தரப்பிரதேசத்திலே விசாலாட்சி அன்னபூர்ணி விந்தியவாசினி என்றும், வங்காளத்திலே காளியாக, அசாமில் காமாக்கியாக நாம் அவளை பார்க்கிறோம். இருந்தாலும் அபிராமி பட்டர் அவளுடைய இருப்பிடத்தை சொல்லுகிற பொழுது, கடம்பாடவியிலே குயிலாக இருக்கிறாள், இமயாச்சலத்திலே மயிலாக இருக்கிறாள், ஆகாயத்திலே விசும்பிலே வெயிலாக இருக்கிறாள், கமலத்திலே அன்னமாக இருக்கிறாள் என்று நம் கண்முன்னாலே கொண்டு வந்து தாயை நிறுத்துகிறாள். சந்திரமண்டலத்தில் அவள் இருக்கிறாள், சந்திரமண்டல மத்தியகா, யோகிகள்லாம் தியானம் செய்யக்கூடிய பூர்ண சந்திர தியானம் என்று சொல்லக்கூடிய தியானத்திலே அவள் விளங்கி கொண்டிருக்கிறாள் என்பதையும் நாம் பார்க்கலாம். அபிராமி பட்டர் சுப்பிரமணிய ஐயர் என்கிற பெயரிலே இருந்தபொழுது அபிராமியுடைய சன்னதியை உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டிருக்கிறார். அன்றைய தினம் அமாவாசை, ஆனால் மன்னன் வந்து கேட்கிற பொழுது இன்று பௌர்ணமி என்று சொல்கிறார். அப்படி பௌர்ணமி என்று அவர் சொன்னதற்கு என்ன காரணம் என்றால், யோக நிலையிலே அவர் பூர்ண சந்திர தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். அதாவது அம்பிகையினுடைய திருநெற்றியானது ஒரு கீழ்நோக்கிய வளைவு, அதே போல அம்பிகையினுடைய புருவங்கள் சற்று மேல் நோக்கிய வளைவு, இந்த இரண்டையும் இணைத்து ஒரு பூர்ண சந்திரனாக அவர் தொடங்கி சந்திரமண்டலத்திலே பூர்ண சந்திர தியானத்திலே அவளை பார்த்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு நிச்சயமாக அது பௌர்ணமியாகத்தானே தெரிய வேண்டும். வியாகராசனம் என்று இந்திரிய வலிமையை காட்டுகின்ற புலியின் மீது அமர்ந்திருக்கிறாள். ரஜோகுணத்தை அழிக்கின்ற வகையிலே சிம்ஹ வாகினி என்று சிம்மத்தின் மேலே அமர்ந்திருக்கிறாள். அவளுடைய உப வடிவங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது ஐந்திரி என்று இந்திரன் அம்சமாக யானையின் மீதும், வைஷ்ணவி என்று விஷ்ணு அம்சமாக கருடன் மீதும், சிவை பார்வதி என்று சிவாம்சமாக நந்தியின் மீதும், கௌமாரி மயூரி என்று முருகனுடைய அம்சமாக மயில் மீதும், பிராமி என்ற வகையிலே பிரம்மனுடைய அம்சமாக அன்னத்தின் மீதும் அவள் உலா வருதல் உண்டு. பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகா என்று நாம் அவளை போற்றுகிறபடி பஞ்ச கிருத்தியம் பண்ணுகிற அவள் இந்த வடிவங்களிலெல்லாம் நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறாள். செயல் என்று பார்த்தோமானால் அறங்களை வளர்ப்பவளாக இருக்கிறாள். இருநாழி நெல் கொண்டு 32 அறங்களை வளர்ப்பவள்தான் காமாட்சி. அறம் வளர்த்த நாயகி என்று திருவியாற்றிலே தர்ம சம்வர்த்தினியாக இருக்கிறாள். பிரம்மாவு என்று தன்னை காட்டுகிற வகையிலே சிருஷ்டி கர்த்தி, விஷ்ணு என்பதை காட்டுகிற வகையிலே கோவிந்த ரூபிணி, ருத்ரன் என்று காட்டுகிற வகையிலே ருத்ர ரூபிணியாக அவள் விளங்கிக் கொண்டிருக்கிறாள். அவள் தருவதோ சிதானந்தம், அவள் வடிவமோ ஞானானந்தம், சத்திய ஞானானந்தத்தை தருவோளாக இருக்கிறாள். பஜந்தி துவாம் தன்யாக கதிஜன சிதானந்தலகரியம் என்று ஆனந்தலகரி அவளை போற்றுகிறது. அவளை ஒரு புலவர் அழகாக பாடுகிறார், கஞ்சி குடியாலே கம்பஞ்சோறு உண்ணாளே, வெஞ்சினங்கள் ஒன்றும் விரும்பாளே, நெஞ்சுதனில் அஞ்சுதலை அறவாருக்கு ஆறுதலை ஆவாளே, கஞ்சமுக காமாட்சிக்கான் என்று சொல்லுகிற பொழுது அழகாக ஆறுதல் தருவோளாக அவள் இருக்கிறாள் என்பதை குறிப்பிடுகிறாள். தாய் காவல் தெய்வமாக விளங்குகிறாள். ஆடி மாதத்திலே அம்மன் வழிபாடு என்று
பலவிதமான மாரியம்மன்களை எல்லாம் வணங்குவார்கள். அதிலே எல்லையம்மன் என்பது ஒரு காவல் தெய்வமாக குறிப்பிடப்படுகிறது. இந்த வடிவங்கள் எல்லாமே அம்பிகையுடைய வடிவங்கள் தான். பாரதியார் சொல்லுகிற பொழுது காணி நிலம் வேண்டும் என்று கேட்கிறார். அப்படி ஒரு நிலம் கிடைக்கிறது, ஆனால் தனியான

இடத்திலே தனக்கு பாதுகாப்பு வேண்டுமே என்று அம்பிகைத்தான் அழைக்கிறார். அந்த காட்டு வெளித நிலை அம்மா உந்தன் காவல் உற வேண்டும் என்று கேட்கிறார். எனவே அம்பிகை ஒரு எல்லை அம்மனாக இருந்து எல்லை காப்பது மாத்திரமில்லை, நமக்கு தொல்லை வராமல் நம்முடன் இருந்து நம்மை காக்கிறாள் என்பதை பார்க்கிறோம். ஆகையால்தான் அவளை பல நாமங்களினாலே நாம் போற்றுகிறோம்.

தாய்மான சுவாமிகள் உன்னுடைய நாமங்களை உச்சரிக்கின்ற நான் உன்னுடைய அடியாருடைய நாமங்களை உச்சரிக்க கூடாதா என்று கேட்கிறார். அம்பிகையினுடைய அடியார்களை பார்த்தோமானால் எவ்வளவோ பேர் அவருடைய அருள் பெற்று அவளை பாடியிருக்கிறார்கள், போற்றியிருக்கிறார்கள். ஆதிசங்கர பகவத்பாதாள் சௌந்தரிய லகரி கொடுத்தவர், மூக்க கவி, அற்புதமான 5 நூல்கள், மூக்க பஞ்ச சதி என்று ஒவ்வொன்றிலும் 100 பாடல்கள். ஆர்யா சதகம், பாதாரவிந்த சதகம், ஸ்துதி சதகம், கடாட்ச சதகம், புன்முறுவலுக்காக மந்தஸ்மித சதகம், இவையெல்லாம் நமக்கு அளித்திருக்கிறார். துர்வாச முனிவர் ஆர்யாத் விசதி, லலிதா சவரத்னம், இவற்றையெல்லாம் அம்பிகையுடைய அருள்வதற்காக நமக்கு வழங்கியிருக்கிறார். காளிதாசன் காளியாக கண்டான், அபிராம பட்டரோ அபிராமியாக கண்டார், கம்பரும் ஒட்டக்கூத்தரும் சரஸ்வதியாக அவள் அருளை பெற்றார்கள், வேதாந்த தேசிகரும் வித்யாரண்யரும் மகாலட்சுமியாக அவளிடம் அனுகிரகம் பெற்றார்கள். முத்துசுவாமி தீட்சிதர் மீனாட்சி மேமுதம் தேகி என்று அவளுடையே ஒன்றி கலந்தவர். ஷியாமா சாஸ்திரிகள் துர்க்கையாகிய அந்த அற்புதமான அம்பிகை ஷியாமகிருஷ்ண சோதரி என்று போராட்டினார். பாரதியார் ஸ்ரீவித்யா உபாசகராக இருந்து சக்தி உபாசனை செய்தார். இப்படி இந்த அடியருடைய நாமங்களை கூட நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அடியருடைய நாமங்களை நாம் உச்சரித்தால் கூட அம்பிகையுடைய நாமத்தை உச்சரித்ததாக பொருள் என்று அற்புதமாக தாயுமானவர் நமக்கு வழியை கொடுத்திருக்கிறார். தாயுமானவரே நிறைய அம்பிகை பற்றி பாடியிருக்கிறார். அம்பிகையுடைய லீலைகளை எல்லாம் நாம் பார்த்தோமானால் சிவனுடைய பாதியை திருடியவள் என்று அவருடைய லீலை ஒன்று சொல்கிறது. சரீரார்த்தம் சம்போர் பரமபி சங்கே கிருதம் அபூத். கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடுகிற பொழுது வேடிக்கையாக சொல்வார், அந்த சிவபெருமான் என்கிற மருந்தை பார்வதி என்றொரு சீமாட்டி பாதியை தின்றாள் என்று. அதாவது அர்த்தநாரேஸ்வரி என்று, அர்த்தநாரீஸ்வரன் என்றும் நாம் அந்த ஐக்கிய சக்தியை போற்றுகின்ற வகையை சொல்வாள். அவளுக்கு மாயா லீலை என்று ஒன்று உண்டு. ஞானிகளை கூட தன் மாயையினாலே ஏமாற்றி விடுவாள். ஞானினாமபி சேதாம்சி என்று தேவி பாகவதம் தேவி மகாத்மியெல்லாம் கூறும். தீய சக்திகளை எல்லாம் அழிப்பதற்காக மது கைடபர், மகிஷாசுரன், பண்டாசுரன், சண்டமுண்டன், சும்ப நிசும்பன், இரத்தபீஜன், இந்த வதங்களை எல்லாம் நிகழ்த்தவள். ஆனால் இவற்றிற்கிடையிலே அவள் தன்னுடைய கருணையை காட்டுகின்ற வகை

என்னோடு இணைத்துக் கொள்கிறாள் என்பதை நாம் பார்க்கிற பொழுது நவராத்திரியிலே அவளுடைய கருணை வெளிப்பாட்டை நாம் புரிந்து கொள்ளலாம். நாம் அடைய வேண்டியது அவளுடைய திருவடிதான். அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். எனவே நம்முடைய கருத்து முழுதுமே அவளுடைய திருவடியில் இருக்க வேண்டும். நம்முடைய தியானம் கூட திருவடி தியானமாக இருக்க வேண்டும். துரியம் என்ற நிலையிலே பராசக்தி நிலையை நாம் காண வேண்டும். அத்தியாத்ம மார்க்கத்திலே முதல் அடி என்று சொல்லக்கூடிய நாம் எடுத்து வைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்று சொல்வார்களே, அது இந்த குருவுடைய திருவடியாக அவளுடைய திருவடி நினைப்பது. குரு பாதுகை தான் தேவி பாதுகை. சந்திர மண்டலத்திலே குரு தியானம் என்று நாம் செய்கிற பொழுது அது தேவி தியானமாக அமைந்து விடுகிறது. அந்த திருவடிகள் நமக்கு தாப சாந்தியை தருகின்றன, அமிர்தத்தை பொழிகின்றன. தாபத்ரயம் என்று மூன்று விதமான துன்பங்கள், ஆதி ஆத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் என்று நம்மாலேயே நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், இயற்கையினாலே நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், தெய்வங்களினாலே நமக்கு வரக்கூடிய துன்பங்கள். இந்த மூன்று துன்பங்களை நீக்குவோல்தான் அந்த தாய். அதனால்தான் உபநிஷத்து சொல்கிற பொழுது ஓம் சாந்திஹி சாந்திஹி சாந்திஹி என்று மூன்று முறை சொல்கிறது. பற்றுக்களை எல்லாம் நீக்கினால்தான் அமிர்தம் கிடைக்கும். நத்தியாகே தியா நைகே அமிர்தத்வமானசோ என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அமிர்தம் கிடைக்க வேண்டுமென்றால் தாரேஷனை புத்திரேஷனை தனேஷனை என்கிற ஈசனா திரையவன் சொல்லக்கூடிய மூன்று பற்றுகளை நாம் நீக்க வேண்டும். அவளை பற்றினால் இந்த மூன்று பற்றுகள் போகும். எனவே தாபத்தை நீக்கி சாந்தி தருவது அம்பிகையினுடைய திருவடிகள். சகஸ்திரதள பத்மத்திலே குரு பாதமாக துவாதசாந்த பெருவழியிலே, அதாவது மதுரை மீனாட்சியுடைய திருவடியிலே நாம் அதை பார்க்கிறோம். மயூகா தேஷாம் அப்யுபரி தவ பாதாம்புஜ யுகம் என்று அவளுடைய திருவடியை நாம் போற்றினோமானால், அவளை சரண் புகுந்தோமானால் அந்த பாதார விந்தத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது. அந்த பாதார விந்தங்களிலே நவ கிரகங்கள் அமைந்திருக்கின்றன.

பாஸ்வதாம் என்று பிரகாசமான சூரியனையும், அமிர்த நிலையக என்று அமிர்தத்தை பொழிகின்ற சந்திரனையும், லோகித விபுகு என்று சிவந்த செவ்வாயையும், சௌமியம் என்று சோமபுத்திரனாகிய புதனையும், குரு அகு அபி குரு என்று ஞானம் தருகின்ற வியாழனையும், கவித்துவம் என்று கூறி வெள்ளியாகிய சுக்கிரனையும், மந்த என்று குறிப்பிட்டு மெதுவான சனீஸ்வரனையும், தமஸ் என்று சொல்லி ராகுவையும், பஜதாம் தமக்கேதுர் என்று கேதுவையும் ஆக இந்த நவகிரகங்களையும் அவளுடைய திருவடியிலே காட்டுகிறார்கள். வினம்ராணாம் என்று அவளுக்கு பாத நமஸ்காரத்தை செய்யுங்கள் என்று சொல்கிற பொழுது நவகிரகங்களுடைய பலனும் கிடைத்து விடுகிறது. அவளே நவகிரக நாயகி அல்லவா? எனவே நவகிரகங்களை தன்னுடைய திருவடியிலே வைத்திருக்கிற அவள், அந்த திருவடி தரிசனத்தை நாம் செய்கிற பொழுது நவகிரகங்கள் தருகின்ற அருளையும் நாம் பெற்று விடுகிறோம். உபாசனையினுடைய பலன் என்று பார்த்தோமானால், நமக்கு மிக மிக தேவையானது அவள் தருகின்ற ஞானம்தான். மோட்சத்தினுடைய திறவுகோலாக அவள் இருக்கிறாள். மௌனம் என்பது ஞான வரம்பு என்று நாம் மௌனத்திலே இருந்து அவளை தியானம் செய்கிற பொழுது மோட்சத்தை தருகிற ஞானமாக அவளே தரப்படுகின்ற அந்த அற்புத பலனை நாம் பெற்று விடுகிறோம். ஞானாம்பியாகி அவள் மோட்சத்வார கபாட்ட பாட்டக வனகரி என்று சாவியை தன்னிடத்திலே வைத்திருக்கிறாள். சித்தமிசை கொடிகொண்ட அறிவான தெய்வமே என்று குறிப்பிடபடி ஞானத்தை தந்து மோட்சத்தை தந்து விடுகிறாள். தேவனுடைய அஞ்ஞானத்தை அகற்றுவதற்காக அவள் செய்த லீலைகள் பல. ஒருமுறை பிரம்மம் ஒரு யக்ஷனாக தோன்றி ஒரு சிறிய புல்லை எரிந்து தேவருடைய அகங்காரத்தை தீர்க்க வேண்டும் என்கிற ஒரு செயலை தொடங்கியது. அக்னி ஆகிய ஜாதவேதஸ், வாயுவாகிய மாதரிஷ்வன் இவர்கள் இருவரும் வருகிறார்கள். அக்னியினாலே அந்த புல்லை எரிக்க முடியவில்லை, வாயுவினாலே அந்த புல்லை நகர்த்த முடியவில்லை, தோற்று போகிறார்கள். இந்திரன் புரிந்து கொள்கிறான், இது ஏதோ பெரிய சக்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று. அவன் வருகிற பொழுது அவன் செய்த தவத்தின் பலனாக அங்கே உமை விளங்குகிறாள். ஹைமவதி என்கிற அந்த உமை இந்திரனுக்கு ஞானம் தருகிறாள். இதம் என்றால் உண்மை என்று பொருள், திர என்றால் கண்டு கொண்டான் என்று பொருள். உண்மையை கண்டுகொண்டதனாலே இதம் திர, இதம் திர என்று அவன் இந்திரன் என்று அழைக்கப்பட்டான். பகுசோபமான என்கிற மங்கள நாயாக இருந்து கொண்டு, ஞான சொரூபிணியாக இருந்து கொண்டு அவள் நமக்கு அருள் தருகிறாள். காலகஸ்தியிலே ஞான பூங்கோதையாக விளங்குகிறாள். வசந்த நவராத்திரி என்கிற அந்த நவராத்திரி வைபவத்திலே மிக முக்கியமான ஒன்று ஞானோபதேசம்தான். எப்படி சாரத நவராத்திரியிலே முக்தி கிடைக்கிறதோ, அதே போல வசந்த நவராத்திரியிலே வழிபடுவதனாலே ஞானோபதேசம் கிடைக்கிறது. நம்முடைய மாயை நீக்கி விடுகிறாள். இந்த மாயை நீக்குவது என்பது அவளுடைய ஒரு அற்புதமான காரியம். ஏனென்றால் இந்த மாயை தருபவளே அவள்தான். லியே புரகர ஜாயே மாயே தவ தருண பல்லவ சாயே சரணே. தீட்சிதர் ஒரு கிருதியில் அழகாக குறிப்பிடுவார், அம்மா மாயை தருபவளாகிய மாயை நீதான், அந்த மாயை நீக்குபவளும் நீதான். எனவே எனக்கு மாயை தருவதாக இருந்தால் நீ வராதே, என்னுடைய மாயை நீக்குபவளாக இருந்தால் நீ வா, நான் உன்னை வணங்குகிறேன். மாயே தொம் ஜாயே மாம் பாகி மாயே தொம் ஆயே என்று அழகாக குறிப்பிடுவார். பிணியே பிணிக்கு மருந்தே என்று சொல்கிறபடி மாயை தருவோளும் அவள்தான், மாயை நீக்குவோளும் அவள்தான். எனவேதான் அவளுடைய கருணை நமக்கு மிக மிக தேவைப்படுகிறது. அவளுக்கு என்று அமைந்திருக்க உபாசனையை பார்த்தோமானால், அவளுடைய மந்திரம் ஸ்ரீ வித்யா, அவளுக்குரிய யந்திரம் ஸ்ரீ சக்கரம், அவளுடைய தந்திரமோ வாம தந்திரமாக அமைந்திருக்கிறது. இப்படி இந்த மூன்று விஷயங்களையும் நாம் நமக்கு தகுந்தபடி பயன்படுத்தி கொண்டு அவளுடைய அருளை பெற்றுவிடலாம். முத்தேவியுடைய அருள் அவளிடத்திலே கிடைத்து விடுகிறது.

இந்த உலகத்தினுடைய லௌகீகமான விஷயங்கள் தான் நமக்கு விஷம். இந்த விஷயங்களையெல்லாம் விஷமாக கருதி அவற்றை நீக்கும்படியாக நாம் அம்பிகை கேட்டுக்கொள்ளலாம். ஏனென்றால் சிவன் அருந்தி விஷயத்தை அமிர்தமாக மாற்றியவள். தவ ஜனனி தாடங்க மகிமான் சொல்கிறபடி அவளுடைய சிறப்பு நீலகண்டனாக இன்றும் ருத்ரன் விளங்கி கொண்டிருப்பதுதான். வைத்தியநாத மருந்து மருந்தி சொல்லி அழைக்கப்படுகிற அவனுக்கே அம்பாள் மருந்தாக இருக்கிறாள். சிவன் உலகிற்கு மருந்தாக இருக்கிறான், அவனுக்கே மருந்தாக அம்பாள் இருக்கிறாள். சிவா விஸ்வகமேஷஜி, சிவா ருத்ரஸ்ய மேஷஜி என்று ஸ்ரீருத்ரம் அவளை புகழ்கிறது. நமக்கு வெளியிலே இருக்கிற தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை போல நம்முடைய அகத்துக்கும் தூய்மையை நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். அப்படி அகத்தூய்மைக்கு அவள் வேண்டும். ஏனென்றால் நம்முடைய உள்ளத்திலே கொண்டு போய் அவளை அமர்த்தி விட்டோமானால் அந்த உள்ளமான தூய்மையாகி விடுகிறது. நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நீ அருட்புடனால் துடைத்தன என்பால் அபிராமப்பட்டன். எனவே நம்முடைய வேலையெல்லாம் அம்பிகை வழிபட்டு அவளை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு போய் வைப்பதுதான். அப்படி வைத்து விட்டோமானால் நம்முடைய மனமானது தூய்மை பெற்று விடுகிறது. அதனால்தான் நாம் அவளிடத்திலே வைக்கின்ற முறையீடுகளிலே ஒரு முக்கியமான முறையீடாக மன தூய்மை வைக்க வேண்டும்.

உபாசனை பலனாக பவானித்துவம் என்று சமத்துவத்தை தருகிறாள். சமத்துவம் யோகம் உச்சியத்தை என்று கீதையில் சொல்கிறபடி நாம் சமநிலை பெற்றோமானால் அதுவே பெரிய ஞான நிலைதான். பராசக்தியோடு தன்மயமாகின்ற ஏக போகமாக நிலை தருகிறாள். ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வரை பரமசுகம் என்று அருணகிரா சொல்லுகின்ற சுகம் அங்கே கிடைக்கிறது. ஸ்ரீ காமாட்சி கடாக்கிதா புருட்டாக சைவதி பிம்போஷ்டம் என்று ஓடும் பொன்னும் ஒக்கவே நோக்குகின்ற ஒரு

அமைதி அவள் தந்து விடுகிறாள், சமநிலை தருகிறாள். காளிதாசன், தண்டி, பவபூதி இவர்கள் மூவரும் அம்பிகடத்திலே போகிற பொழுது தண்டியை கவி என்கிறாள், பவபூதியை பண்டித என்கிறாள். காளிதாசன் கேட்கிறான், அப்படி என்றால் கோ அகம், நான் யார் என்று. துவாமே வாகம், துவாமே வாகம், துவாமே வாகம் நசம்சயகா என்று நீயும் நானும் என்று சொல்லிவிடுகிறாள். அப்படி அம்பிகையுடைய பக்தன் அவளாகிய மாறி நிலை காளிதாசன் சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். எல்லாம் தருகிறாள்,

அப்படிப்பட்ட அம்பிகை எல்லா வளங்களையும் தருகிறாள் என்பதனாலே அவளை பராசிவானந்த வல்லியாக நாம் போற்றுகிறோம். சிவம் என்பதே மங்களகரம், ஆனந்தம் என்பது மோட்ச நிலை. எனவே பரசிவானந்த வல்லியாக அவள்தான் அந்த ஆனந்த மோட்சனை தருகிறாள்.

அவளுடைய அனுகிரகம் என்பது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதான். ஆனால் அவளை புரிந்து கொண்டு தாயாக எல்லாமாக இருக்கிற அவள் அகிலாண்டேஸ்வரியாக தியானித்து நாம் அவளுடைய மந்திரங்களையும் அவளுடைய ஸ்லோகங்களையும் அவளுடைய தோத்தர்களையும் சொன்னோமானால் அவளுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது. ஒரு தாய் என்ற நிலையிலே அவள் நமக்கு பரிபூர்ண அனுகிரகத்தை தருகிறாள், கருணையை பொழிகிறாள். எனவே அவளை நாம் வணங்குவோம், போற்றுவோம்.

0: அருள் தரும் அம்பிகை எம் முத்துகிருஷ்ணன் அவர்கள் நிகழ்த்திய இசைப்பேரூரை கேட்டீர்கள். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், புவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம்.
1: நினைவூட்டுகிறோம் நேயர்களை, நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 10:30. ஆகாஷ்வாணி காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் எம் எஸ் ராஜேஸ்வரி குரலில், களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் TM சவுந்தரராஜன் குரலில் படகோட்டி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 இல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.